0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 모동 HD 더블 HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638. 416-897-0919.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் September 6th வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
5: 96-99 Jane Street, Maple
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவியை HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
3: வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
2: அனைவருக்குமான
1: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753.

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடு

0: முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: 7. குணா, ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 22-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையே என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையே என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நிகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem.
2: Bar closing that.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 6 வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும்

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாகும் அமைய வேண்டும் என்று நாங்கள் உங்களை சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் கூட இணைந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கான வாழ்த்தினை நீங்கள் கூறி மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-644-6222. உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக இப்பொழுது முதல் 8 வரைக்கும் இடம்பெற இருப்பது தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் 8 வரைக்கும் கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து நவரச கவியரங்கம் 8 9 வரை இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை பாட போறீங்க. அது எந்த ஒரு தலைப்பாக்கவும் இருக்கலாம். நல்லதொரு தலைப்பில் நீங்க உங்களுடைய கவிதைகளை எடுத்து வரலாம். அதே நேரம் படித்ததில் பிடித்த கவிதைகள் இருந்தா கூட நிகழ்ச்சியிலே எடுத்து வர முடியும். எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதனையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுது நீங்கள் கலையக இந்த தொலைபேசி இலக்கத்தை வாட்ஸ்அப் ஊடாக கூட நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நல்ல செய்தியும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அதனை தொடர்ந்து திருக்குறளினும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி 9:00 to 10:30 இடம்பெறும். நேயர்களையும் 9:00 to 9:30 சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. திருக்குறள் மட்டுமல்ல எமது தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம். அது வளமை போல அதைத்தான் சொல்கின்றேன். மொழி சார்ந்து அவர்கள் ஒரு பேச்சு பேசலாம், அல்லது ஒரு கவிதை வாசிக்கலாம், அல்லது பாடலாம், அல்லது தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம். புலவர்களை பற்றி சொல்லலாம், நாயன்மார்களை பற்றி சொல்லலாம். அந்த மாதிரி குழந்தைகள் எடுத்து வருவது வளமை. இன்றைய தினமும் குழந்தைகள் இணைந்து சிறப்பிப்பார்கள் என்று நம்புகின்றோம். திருக்குறளும் அவர்கள் கூறலாம். பொருள் தெரியாது விட்டாலும் குரல் பாக்களை சொல்லலாம். பொருள் தெரிந்து சொல்லுவது என்னும் சிறப்பு. அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:30 to 10:30 பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது என்று நாங்கள் சொல் வன்மை குறித்து பேசி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அற்புதமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் குறித்து நாங்கள் பேச போகின்றோம். அதற்கான ஒரு தலைப்பையும் நான் உங்களுக்கு அடுத்து வரும் மணிப்பொழுதிலே வழங்க இருக்கின்றேன். அந்த தலைப்பில் நீங்கள் உரையாற்றலாம்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்,
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: நேரம் இப்பொழுது காலை 6:12. உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்க 8 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 17 பாகையாக இருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை வரை உயர்ச்சியடையும். இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 16 கிலோமீட்டர் வேகத்திலே வடக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகையும், குறைந்த வெப்பநிலை 13 பாகை.
5: கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி க

நேரம் இப்பொழுது 6:18 நிமிடம். தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலித்த அந்த பாடல் எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா இந்த பாடியிருந்தால் உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்களும் 8 வரைக்கும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். தொடர்ந்து வருகின்றது சூரசம்ஹாரம் திரைப்பட பாடல்.

0: தமிழ தமிழாவிலே இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சோதியம்மா, இனிய காலை வணக்கங்கள். நலம்தானே?
0: இனிய காலை வணக்கம் தியாகராஜா அவர்களே. நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை
1: அன்போம் நாங்கள் அனைவரும் நலம். அதுபோல நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கலாம் அல்ல இறைவனை அதிகாலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு.
0: ஆமா, மிக்க நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: பயணங்க முடிவதில்லை படத்துல இருந்துட்டு பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இளைய நிலா பொழிகிறது. இளைய நிலா பொழிகிறது, அது இதயம் வரை நனைகிறது என்று சொல்லி அருமையான வரிகள், அருமையான பாடல். அந்த நேரத்தில் மோகனனுக்கு பார்சபோனியின் சில படங்களில் நல்ல பாட்டு இதிலையும் பயணங்க முடிவில் முழு பாட்டு நல்ல பாட்டை கொடுத்துருக்குற ஜானகி அம்மாவும் சேர்ந்து அருமையான பாடல்கள். மோகன் படங்கள் அந்த நேரத்தில் சரியான நல்ல பாடல் அவருக்கு பாய்ச்ச பாட்டு முழுக்க நல்ல பாட்டு.
0: கண்டிப்பா எஸ்பிபி அவர்களுடைய பாடலுக்கு தான் உங்களுக்கு அதிகம் பிடிக்குமா?
1: இல்ல, எல்லாருடைய பாடலும் பிடிக்கும். ஜானகி அம்மாவில சேர்ந்து படித்திருக்கிறா உண்டு.
0: இது இந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்துல சொல்றீங்களா?
1: ஓ, பயணங்கள் முடிவதில்லை அதுலயே அதுலயும் சேர்ந்து படிச்சு சாலையோ அதுவும் இருக்கு. மற்ற இன்னொன்று இருக்குது, கோயில் மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து,
0: அது ஒரு நல்ல பாடல்.
1: அது நல்லும் நல்ல பாடல். அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சிருக்கிறது அருமையா இருக்கு.
0: கண்டிப்பா
1: எல்லாருடைய இதுகளும் நல்ல பாடல்.
0: மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி அம்மா, உங்களோட சேவைகளுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் வேண்டும். இரவு நேரத்தில் இரவு செய்தியிலே சந்திப்போம் நாங்கள் எல்லோரும். நன்றி அம்மா.
0: திருமயிரவில் சந்திப்போம்.
1: சந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம் அம்மா,
0: வணக்கம்.
2: இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: ஓ வணக்கம் பிள்ளை, நான் இதே பேசுகின்ற. நீங்க நலம் தானே?
0: நலமாக இருக்கின்றேன் இதே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நன்றி. சொல்லுங்க, என்ன
0: பாடல் ஒன்று
4: வந்திருக்கு? நான் நினைவில்லா நித்திய பழத்துல இருந்து ரோஜாவை தாளாட்டும் பெண்கள் அந்த பாடல் கேட்கலாமா?
0: அழகான ஒரு பாடல் இந்த காலை பொழுதிலே வரப்போன்றது. மிக்க நன்றி, உங்க வருகைக்கும் மேலும் சந்திப்போம்.
4: அழகான நினைவியும் கூட ஆனபடியே இந்த பாடல் அவர் காலமுறையை
0: போட்டுட்டானே. வருகின்றது உங்களுக்காக, மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. நேரம் இப்பொழுது 6:40. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் செல்வகுமார். நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன நடக்குது? எப்படி போகுது? இனி கோடை காலம் முடிய
1: போகுது.
0: உங்களுடைய தோட்டம் இருக்கிறது எல்லாம்
1: என்ன
0: செய்யறதா? செய்யல நாட்டுறது பிறகு அதை எல்லாத்தையும் என்ன செய்யறது? சரி சரி, என்ன எல்லாம் கொடுத்தீங்க? கத்தரி, வண்டி எல்லாம் வச்சுக்கிறீங்க?
1: வண்டி வைக்கல. கத்தரி, மிளகாய் கண்டு,
0: வெண்டிக்காய் கறி. வெண்டிக்காய் கறி பிடிக்காதா?
1: இல்ல, நிறைய இடம் காணாது.
0: இடம் காணாது. ஆனா அது வளர்ந்து நிக்கிற பொழுது ஒரு அழகு. வெண்டைக்காய் இல்ல,
1: வெண்டிக்காய்.
0: சரி, நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு மின்னிர் படத்துல எந்த போதும் ஞாபகம் அந்த பாட்டு.
0: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: ஆமாம், நன்றி.
0: வணக்கம்.

0: அன்பான தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. தர்மத்தின் தலைவன் திரைப்பட பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் ஜோதி. கோதாஸ் இருக்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமா மகிழ்ச்சியா இருக்கோம்.
0: எப்படி காலையில எழுந்து டீ எல்லாம் குடிச்சீங்களா, சாப்பிட்டீங்க?
1: இல்ல இல்ல, காலையில எழுந்து உங்களுக்கு சாமி கும்பிட்டு வந்தவங்கள்ட்ட ரேடியோ கேட்டு முடிய இனிமேத்தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அதுக்கு பிறகு தான் காப்பு கோப்பி குடிப்பேன்.
0: ஆமா, சாமிக்கு வரம் எல்லாம் பாடுவீங்க?
1: எல்லாம் ஓடுறது தான் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் சேம் டைம் தான் நிலம்புவோம்.
0: எனக்கு
1: தெரியாது கையப்பிடிச்சுதான்
0: நடக்கும்.
1: மீட்டர் காட்டு
0: அம்மா அவர்களும் வருவா உங்களோட சேர்ந்து? சிறப்பு
1: வரும், அவங்க ஹெல்த்தி தான்.

0: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு அவள் வருவாளா படத்துல சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க அந்த பாட்டை கேட்போம்.
0: கண்டிப்பா பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி ஜோதி. நன்றி.
0: வணக்கம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனுக்கள்.
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
9: ஆலோசனைகளும்
8: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: மனத்தியாலச் செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது 7:01. இலங்கை காவல்துறையை மிகவும் மதிக்கப்படும் சேவையாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரா குமாரதிசநாயக்க தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நிதியுதவியுடன் கூடிய முழுமையானதும் சுயாதீனமானதுமான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாப் பிளாக்மேன் வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்துக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள், ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடல் வழியாக பயணித்து பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலம், வீதி பாலம் மற்றும் கடல் அழகை ரசிக்கும் வகையில் புதிய உள்நாட்டு பயணிகள் படகு சேவை தொடங்கப்பட உள்ளது. கனடாவின் கிழக்கு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மின்சார தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கேப் பிரட்டன் தீவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஈரானில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரியொன்று வெடித்ததில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: விழா தமிழ் எச்டியின் விடியல். தமிழாவிலே தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம் நேயர்களே. அதனை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை நவரச கவியரங்கம் இடம்பெறப்போ உண்டது. உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான மொழி சார்ந்த நிகழ்ச்சியும், அதை தொடர்ந்து திருக்குறள் பெரியவர்களுக்கான நிகழ்ச்சியும் இடம்பெறும். இன்று பெரியவர்கள் என்ன அதிகாரம் குறித்து பேச போன்றீர்கள் என்று சொன்னால், 65வது அதிகாரம் குறித்து பேச போறீங்க. 65வது அதிகாரம் என்னவென்றால், அது சொல்வன்மை. சொல்வன்மை எண்ணங்களை சொற்களாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல், பேச்சாற்றலினுடைய சிறப்பு, அது நம்முடைய உயர்வுக்கு எவ்வளவுக்கு சிறப்பு. சொற்கள் தான் மிக முக்கிய காரணம் இல்லையா எல்லாவற்றுக்கும். ஆகவே அவற்றை நாங்கள் பேசி பார்க்க போன்றோம். அதுக்காக உங்களுக்கு ஒரு தலைப்பினை, பொதுவான தலைப்பினை உங்களுக்கு நான் தருகின்றேன். அந்த தலைப்பில் நீங்கள் உரையாற்றலாம். குரல்பாக்கள் தெரிந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக குரல்பாக்களையும் இணைத்து சொல்லலாம். இல்லாது விட்டாலும் பொதுவாக பேசிக்கொள்ளலாம். வார்த்தைகளினுடைய வலிமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை போதும் ஒருவரை வாழ வைக்கவும் வீழ்த்துறதுக்கும். ஆகவே வார்த்தைகளினுடைய வலிமை, சொற்களினுடைய சக்தி குறித்து நீங்கள் பேச போகிறீங்க. பல விடயங்களை அனுபவித்திருப்பீங்க, பல விடயங்களை படித்திருப்பீங்க, இது சார்பாக பல உதாரணங்களை பார்த்துருப்பீங்க. ஆகவே அது குறித்து பேசுகிறதுக்கு நிறைய விடயங்கள் உங்களிடம் இருக்கலாம். இணைந்து சிறப்பீங்க. வார்த்தைகள் எவ்வளவுக்கு வலிமை மிக்கவை. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நிலம் அழகிய காலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்திய பொழுது இதே மாதிரி உங்களுக்கு இனிய பொழுது அமையட்டும். வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி ரவிபாலா, உங்களுக்கும் அதே மாதிரி அமையட்டும். சொல்லுங்க.
1: அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமையில எங்களை மகிழ்ச்சிக்கிறதுக்காக வானிலைக்கு வந்தமைக்கு நன்றிகள் பல.
0: ஐயோ சரி சரி, மிக்க மிக்க நன்றி. ஆமாம்,
1: எனக்கு ஜோதி இப்பொழுது நல்லூரான் திருவிழா நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சில நாட்களில் நல்லூரான் தேரேறி வரப்போறான் வழி விதி வீதிக்கு. எனவே முருகனுக்கு மனமுருகி அவனுக்கு ஒரு பாட்டு கேட்கணும்.
0: கண்டிப்பாக. என்ன பாடல் அது?
1: இதே கந்தன் கொண்ட படத்துல இருந்து மனம் படைத்தாய் உன்னை நினைப்பதற்கு அந்த பாடத்தாங்க.
0: அழகான ஒரு தெய்வீக காதல் வரப்போன்றது. உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம் ஜோதி. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
1: தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் தமிழன்னே. வணக்கம் சிவலிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சிவலிங்கம் ஐயா?
2: என்ன
1: பாடல் கேட்க போறீங்க?
2: இன்னைக்கு கல்யாண சாப்பாடு அந்த கேப்போமா?
1: கல்யாண விருந்தா?
2: ஆமா.
1: அப்படி இன்னைக்கு இருக்குதா ஐயாருடைய கல்யாண விடு திருமணம்?
2: எல்லாத்துக்கும்
1: விருப்பம். நல்ல சைவம்
2: சாப்பாடு.
1: ஆமா ஆமா
2: காலையில சாப்பாடு.
1: ஆமா ஆமா. எப்படி அந்த வாழை இலையில சாப்பிடுறது விருப்பமா அல்லது நவீன முறையில சாப்பிடுறது விருப்பமா உங்களுக்கு?
2: இல்ல, நம்ம முறை.
1: நம்ம முறை தான் விருப்பம். என்ன? சரி, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி தமிழ். வணக்கம் வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
1: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
0: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.
4: நேரம் இப்பொழுது 7:33 நிமிடம். தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
5: நானும் அதே நலமாக மகிழ்ச்சியம் இருக்கிறேன்.
4: சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க இப்பொழுது?
5: பாடல் வந்து சத்யா படத்துல இருந்து மலையோசை கலக்கலான பாடல்.
4: கவிதைகள் படிக்குது.
5: ஆமா, அதே
4: பாடல். தொடர்ந்து கவிதை படிக்க போறீங்க
5: அப்படின்னு நினைக்கிறேன்.
4: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
5: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். எட்டு மணியிலிருந்து 9 வரை கவியரங்கில், நவரச கவியரங்கிலே உங்களை சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை வாசிக்கலாம்.

0: மருத்துவ குறிப்பு. ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
1: வணக்கம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேயர்களே. சிறுநீரிலே புரதச்சத்தானது இருப்பது சாதாரணமானது அல்ல. உங்களது சிறுநீரை மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது அதிலே அளவுக்கு அதிகமான புரதச்சத்து இருந்தால் அது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், அதாவது டயபிட்டிஸ் இருப்பவர்களுக்கு இந்த சிறுநீரிலே புரதச்சத்தை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியமானது. 24 மணி நேரம் ஒரு போத்தலிலே சிறுநீரை கழிக்க சொல்லி அந்த சிறுநீரை பரிசோதித்து அந்த சிறுநீரிலே எவ்வளவு புரதம் இருக்கின்றது என்பதை மருத்துவர்கள் கண்டறிவார்கள். இவ்வாறு அளவுக்கு அதிகமான புரதம் சிறுநீரிலே இருந்தால் அதற்கு சரியான மாத்திரை சாப்பிட்டு சரியான சிகிச்சை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கிலே உங்கள் சிறுநீரகம் பழுதடைய வாய்ப்பு இருக்கின்றது. சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், உயர்ந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், அதாவது பிளட் பிரஷர் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவையேனும் இந்த சிறுநீரகத்திலே புரதச்சத்து இருக்கின்றதா என்று உங்கள் மருத்துவரை கொண்டு பரிசோதித்து இருந்தால் அதற்குரிய சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.

நேரம் இப்பொழுது 7:45 நிமிடம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. ஒலித்தா அந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது அரண்மனை கிளி திரைப்பட பாடல்.

தமிழா தமிழா ஒன்று இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 7:58 நவரச கவியரங்களை உங்களை சந்திக்க போகின்றோம். 9 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் கவிதைகளை எடுத்து வரலாம். ஒழித்த அந்த பாடல் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே ஒழித்தது. தொடர்ந்து வருகின்ற பாடலை கூட அவரே தான் பாடியிருக்கின்றார்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவர்லி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது 8:02. ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்ற 2 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கண்டித்து எதிர்வரும் 12 தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கல்லூரி ஒன்றின் 100-ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் இந்தியா 7.8% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். கனடாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக மாறுவதற்கு அல்பர்டா மக்கள் எதிர்காலத்தில் ஆதரவு தெரிவித்தால் அதன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான 214 பக்க மாற்று திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. நாடுகளின் உண்மையான ஒப்பீட்டு அளவுகளை துல்லியமாக வெளிப்படுத்தும் வகையில் உலக வரைபட முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொது சபை நிறைவேற்றியுள்ளது.
0: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

விழா தமிழ் எச்டியின் விடியல். மற்றும் ஒன்னவரச கவியரங்களே, உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேர்களே. உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க கவி பாட போறீங்க. அது எந்த ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். சமூக பொறுப்பு மிக்க நல்லது ஒரு கவிதையினை உங்க தலைப்பின்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கவிதை வழங்க போன்றீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சியும், அதை தொடர்ந்து பெரியவர்கள் 65வது அதிகாரமாகிய சொல் வன்மை குறித்து நாங்கள் சொற்களை வன்மையாக பயன்படுத்தலாமா, பயன்படுத்தினா என்ன எல்லாம் ஆகும், அந்த மாதிரி பல விடயங்களை நீங்கள் எடுத்து வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இனிமையாகவும் பேச வேண்டும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அது மட்டுமல்ல, அந்த தலைப்பின்கள் பல விடயங்களை நீங்க பேசலாம். வார்த்தைகளின் வலிமை குறித்து பேச போறீங்க. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 17 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது 23 பாகை வரை உயர்ச்சி அடையும். பாடலை தொடர்ந்து கவிஞர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம்.

0: சுற்றுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றது.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றது.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
6: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
7: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
6: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
8: என்ன மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருது இல்ல?
9: ஓமண்ணா அண்ணியும் வர நண்டவர்.
8: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
9: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
6: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-704.
10: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: நேரம் இப்பொழுது 8:12. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை வழங்க போன்றீர்கள். மலமை போல இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது இணைந்திருக்கின்ற முதலாவது கவிஞர் எங்களோடு. வணக்கம்.
11: வணக்கம் ஜோதி, நான் பஞ்சாச்சரம் பேசுறேன்.
2: இனிய வணக்கம் பஞ்சாச்சரம் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை
11: என்னென்றால் ஜோதி, பாட்டு கேட்கிற நேர்ச்சிகளுக்கு நான் பொறுவா இருந்தால் இந்த பேர் வந்து எஸ் பஞ்சாச்சரம் தானே, அது கடைவிற்கு கன்ஃபியூஸ், அதை கிளாரிஃபை பண்ண வேணும். அப்ப உங்களுக்கு மட்டும் இந்த முழு பேரை சொல்லு, இந்த பாட்டு கேட்கிற சில போல போகிறா இருந்தால் இந்த எஸ் பஞ்சாச்சரண் எஸ்பி சரண் சொல்லுவாங்க. அப்ப சில பேர் ரேர், அப்ப ஒரே குரலா கிடக்கு, எஸ்பி சரண் சொல்றாரு, பஞ்சாச்சரன் சொல்ற ரேர் பேர் இருந்து அப்படி சில பேர் மண்டே போட்டு உடைச்சிருக்கணும். அப்ப அது கேட்கிறாக்க நீ அப்படி மண்டே போட்டு உடைக்க தேவையில்லை. எஸ்பி சரண் நான் தான், பஞ்சாச்சரன் நான் தான்.
2: நீங்க தான் ரெண்டு. நான் எப்படி கூப்பிடுறது பஞ்சாச்சரம் அவர்கள் என்று
11: கூப்பிடுறேன். அப்ப பெண்டுக்கிற விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு குடும்ப கல்யாணம் இவ்வளவு சிக்கல்கள் சூழியல் எல்லாம் இருக்குது, கன மண்மொழி பிரச்சனை. அப்ப நான் இப்பட்டக்கு மனைவி என்ற தலைப்பில ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று
2: எழுதினேன். சரி சரி.
11: கவிதைக்கு பேர் மனைவி.
2: கவிதைக்கு மனைவி பெயர். எப்படி மனைவியை காதலிக்கிறீங்க? நாங்க கேட்க போறோம் மனைவியின் புகழ் எப்படி பாட போறீங்க?
11: சரி. கண்ணிடும் கருத்தினுள்ளும் பிரிக்க முடியாமல் ரெண்டரை கலந்து விட்ட கவிதையானாய். உடல் வெளியினால் உடல் வெளியானால் என்ன, மன வெளியானால் என்ன, அனைத்துக்கும் உத்தரம் தரும் மருந்தானாய். கண்ணிலும் கருத்தினிலும் பிரிக்க முடியாமல் ரெண்டரை கலந்து விட்ட கவிதையானாய். உடல் வெளியானால் என்ன, மன வெளியானால் என்ன, அனைத்துக்கும் உத்தரம் தரும் மருந்தானாய். அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் மாற்றி ஒரு ஒற்றை புன்னகையில் எனக்கு ஒளியானாய். காலில் சூரியன் உதிக்காவிட்டாலும் காலம் முழுதும் எங்கூட துறைபவளானாய். அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் மாற்றி ஒரு ஒற்றை புன்னகையில் எனக்குள் ஒளியானாய். காலையில் சூரியன் உதிக்காவிட்டாலும் காலம் முழுதும் எங்கூட துறைபவளானாய். எங்கேயோ சுற்றி திரிந்த என்னை ஆக்கிரமித்து உபகையினால் அலங்கரித்து சீர்தூக்கி சமூகத்தில் மாடன் சூட்டினாய். எங்கேயோ சுற்றி திரிந்த என்னை ஆக்கிரமித்து உபகையினால் அலங்கரித்து சீர்தூக்கி சமூகத்தில் மௌடன் சூட்டினாய். சின்ன சின்ன சண்டை சொற்ப நேரத்தில் தீர்வு கண்டு குறும்புகளின் மண்ணம் தீட்டி கூலிகளின் துன்பங்களை துடைத்தறிந்தாய். சின்ன சின்ன சண்டை சொற்ப நேரத்தில் தீர்வு கண்டு குறும்புகளின் வண்ணம் தீட்டி கூடி வரும் துன்பங்களை துடைத்தறிந்தாய். விடைபெற்று காற்று என்னுடலே விட்டாலும் உன் விட்டு கொடுக்காத பாசமும் நேசமும் வேறு போல இருக்க என் கரமோ உன் கரத்துடன் இணைந்திருக்க காரணமானாய். விடைபெற்று காற்று என்னுடலை விட்டாலும் உன் விட்டு கொடுக்காத நேசமும் பாசமும் வேறு போல இருக்க என் கரமோ உன் கரத்துடன் இணைந்திருக்க காரணமானாய். நன்றி, வணக்கம்.
2: அருமை, அற்புதமான ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க. காலை பொழுதிலே மனைவிக்காக ஒரு பெரிய ஒரு புகழ் மாலை சூடி இருக்கிறீங்க பஞ்சாட்சிரம் அவர்களே.
11: இப்படி இப்படி கணவன் மனைவி இருந்தால் சண்டை சச்சரவில்லை, கோடு கச்சேரிக்கு போய் தெரிய தேவையில்லை.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அருமையான சொல்லாட்சி. அந்த பாசத்தை உங்களுடைய சொற்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றன. இரண்டரை கலந்துவிட்ட அந்த அன்பு சமூக பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே என்ற அந்த சங்க இலக்கிய குறுந்தொகை மாதிரி உங்களுடைய கவி அந்த அன்பு வெளிப்பாட்டை புலப்படுத்தி இருக்கிறீங்க. சூரியன் உதிக்க மறந்தாலும், ஆமாம், மிக அருமையாக இருந்தது அது கூட. அதே நேரம் ஒரு ஆக்கிரமிப்பு, வன்முறை இல்லாத ஒரு மென்போக்கான ஒரு ஆக்கிரமிப்பு செய்து உங்களை சமூகத்தில் மகுடம் சூடி வைத்திருக்க கூடிய ஒரு அன்பு மிக சிறப்பு, மிக சிறப்பு. இளையவர்களுக்கு ஒரு
11: சின்ன சின்ன சின்ன சின்ன சண்டை வந்து அந்த சொற்ப நேரத்தை தீர்வு கண்டு போனோட வச்சிருக்கப்படாதா?
2: ஆமாம்,
11: அது வளர விட்டா பிரச்சனை. அதுக்குதான் அந்த சின்ன சின்ன சண்டை சொப்ப நேரத்தில் தீர்வு கண்டு குறும்புகளின் வண்ணம் தீட்டி குடிவரும் துன்பங்களை துடைத்தறிந்தாய்.
2: நிச்சயமாக நிச்சயமாக, இளையவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்ட கூடிய ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறீங்க பஞ்சாட்சிரம் அவர்களே, மிக சிறப்பு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நாங்க மறுபடியும் சந்திப்போம்.
11: ரொம்ப நன்றி,
2: மிக்க நன்றி, மிக்க
11: நன்றி. வணக்கம்.
2: கவிதை, வணக்கம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம் 9 மணி வரைக்கும்.

0: நேரம் இப்பொழுது 8:20 நிமிடம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். அடுத்த கவிஞர் யார் என்று கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. ரவிபாலா?
0: இனிய வணக்கம் ரவிபாலா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்கள்.
1: ஓம் நமச்சிவாய. பஞ்சாட்சரத்தின் உட்பொருள், பஞ்ச அச்சரத்தின் உட்பொருள் இன்னும் காணவில்லை. ஆனா பஞ்சாட்சரத்தின் பேரின் பொருள் விளக்கம் கண்டோம். அதே நேரம் அவரின் கவிதை நடையில் வாழ்க்கையின் வேதத்தையும் கண்டோம்.
0: சிறப்பு, சிறப்பான ஒரு கவிதை வழங்கி இருக்கின்றார் வளமை போல.
1: தெய்வங்கள் ஒருபோல் உண்டாயிடும் ஜோதி. என்னுடைய மனதுக்கும் என்னுடைய புலத்துக்கும் புலப்பட்டது முருகனின் வடிவம். நான் இயற்கையை முருகனின் வடிவில் காண்கிறேன். அதனால் முருகனுக்குத்தான் புகழ் பாட போகிறேன். இந்த நல்லுக்கந்தன் திருவிழாவில் முருகனுக்கு ஒரு புகழ் பாட போகிறேன் ஜோதி. என்னுடைய கவிதை நெல்லை கந்தன், இதுதான் தலைப்பு.
0: சொல்லுங்க.
1: நாளெல்லாம் நலம் நல்கும் நெல்லை கந்தன், யாழ் மண்ணின் அருள் பெரும் கடல். நம்பியவர்க்கு அருள் தரும் நாயர், அல்லற்படுவோர் அல்லல் கருண்முகம் காட்டி. கண்ணீர் பூக்கள் மனதில் வழி உணர்ந்து வற்றாத வளம் தரும் அலங்கார கந்தவன். எழில் கொஞ்சம் முகம் காட்டும் அழகு கந்தன், ஆவணி மாத அமாவாசையில் 6 அவனின் படித்தலின் மூலம் சொல்லும் கொடியேற்றம். பிறந்து வாழும் அவன் திருப்பாதம் போற்றும் அடியவர்கள் ஒரு சேர அருள் வேண்டி அரோகரா ஒளியுடன் உள்ளம் உருக்கொள்ள உருகியோடும் புலிநீர் வழிந்தோடும் பக்தியின் உச்சம் உணர்வீர். அன்புமயமானவன் அகத்துள்ளே வந்துடுவான், அகத்தின் கருமுதனை நீக்கிடுவான். புறத்தின் அழகுகான புறத்தோள் கலைந்து, புறத்தின் அழகுகான புறத்தோள் கலைந்து புனிதராய் தலைமுழுகி பற்றிடுவீர் கலியுக விரதனை. அஞ்சு முகம் கொண்டு வேதனை வேண்டாம், அஞ்சு முகம் கொண்டு என்றும் வேதனை வேண்டாம். ஒரு கால் வேண்டிடுவீர் அஞ்சல் என ஆறுமுகம் தோன்றுவான். அஞ்சு முகம் கொண்டு வேதனை வேண்டாம், ஒரு கால் வேண்டிடுவீர் அஞ்சல் என ஆறுமுகம் தோன்றுவான். வேல் கொண்டு வருவான் வேதனை களைவான், செவிசாய்த்து பக்தர் குறை கேட்டு வாழும் வாழ்வில் என்றும் உமைவிட்டு செல்லாத நிதி நிறை தரும் செல்வக்குமரன் அவன். ஏழ்மை அகற்றுவான், உமமயமும் போக்கிடுவான். பற்றி வாட்டும் நோயின் துன்பம் கண்டு பணிவதே பணியன்று அவன் திருப்பாதம் தொற்று நின்றால் தனி என உருகியோடும் தீராத நோய்கள் எல்லாம். பொய்யில்லை ஆய்ந்துய்த அடியவர் பிறந்த வேதம் இது. சரவெழுப்பவ மூலத்தை உற்றோதி நல்லோர் முற்றத்தில் முகமதில் ஒளியேற்றி மூடிய ஒளிகளில் அவன் தரிசனம் காணலாம். சரவெணபவ மூலத்தை உற்றோதி நல்லூர் முற்றத்தில் முகமதில் ஒளியேற்றி மூடிய ஒளிகளில் அவன் தரிசனம் தருவான். உறங்கிய மனந்தனில் ஒய்யாரமாய் சச்சியமயிலுடன் ஞானவியல் கரத்திலேந்தி கோயில் கொள்வான் வள்ளிமணவாளன். ஒடுங்கிய மனந்தனின் ஒய்யாரமாய் பச்ச மயிலுடன் ஞானவியல் கரத்திலேந்தி கோயில் கொள்வான் வள்ளிமணாளன். அடியவர் புடைசூழ அவர் வலிய தோல் சுமந்து அலங்கார கந்தனவன் அழகு கோலம் பொன்னொழி சிந்த சூழ்தலும் கற்பூர வாசனை சுழன்ற உடையாத வன்னெஞ்சங்கள் சிதறு தேங்காயில் சிதறிப்போம். உள்ளமெல்லாம் வெண் சொட்டு வடிவில் விரியும் உடையாத நெஞ்சங்கள் சிதறு தேங்காயில் சிதறிப்போவும். உள்ளமெல்லாம் வெண் சொட்டு வடிவில் விரியும் தூய்மையாய் உருப்பெற உமையின் செல்வன் ஆனமுகன் துணை கொள்ள பாவ வினையெல்லாம் கலைந்தோட 7-14 லோகத்தின் அதிபதி நல்லூர் காவலன் முத்தமிழ் செல்வன் அழகு தேரேறும் விடில்லா காட்சி காண அவன் அருள் வேண்ட நல்லையம்பதியில் நடைபயில் கூப்பிய கரங்களுடன் வீடில்லா காட்சி காண இறைவன் அருள் வேண்ட நெல்லையம்பதியில் நடைபயில்வீர் கூப்பிய கரங்களுடன். வெற்றி வேலன் வெற்றி முகம் தந்து நிற்பான் யாவர்க்கும். நெல்லையம்பதியில் நடைபயில்வீர் கூப்பிய கரங்களுடன் வெற்றி வேலன் வெற்றி முகம் தந்து நிற்பான் யாவர்க்கும். நன்றி ஜோதி.
0: அருமை, சிறப்பு. அதுவும் இந்த நல்லூர் கந்தனுக்கான திருவிழா காலத்தில் அந்த கவிதை இன்னும் சிறப்பாக இருக்கின்றது கேட்கின்ற பொழுது. ரவிபாலா, தந்தை சிவனுக்கு ஓமென்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த சுவாமிநாதன் ஆகிய தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்றவர். முருகன், நீங்கள் கூறியது மாதிரி முருகனுடைய பெருமைகளை, கந்தன் பெருமைகளை சொல்லி மாளாது. அவ்வளவுக்கு தமிழ் மக்களுடைய முதன்மை தெய்வம், சங்க இலக்கியங்களிலிருந்து குறிஞ்சி நிலக்கடவுளாக போற்றப்படும் முருகன். அழகு, இனிமை, அறிவு, வீரம், முருகு என்றாலே அழகு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அற்புதமான ஒரு கடவுள் முருகப்பெருமான். தமிழர்களுடைய தலைவன், தமிழர்களுடைய கடவுள் என்ற எல்லோரும் நம்பிக்கையோடு வழிபடுகின்ற ஒரு கடவுளாக முருகன் இருக்கின்றார். ஆகவே அதுவும் இந்த காலத்திலே அந்த அற்புதமான கவிதை சொல்லியிருக்கிறீங்க. அதுலேயும் சிதறுதுங்கா என்ன செய்யும் அந்த ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து நீங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்ற விதம் மிக அருமை, மிக தத்துவார்த்தமாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஜோதி. நன்றி
0: நன்றி
1: வாய்ப்புக்கு. நன்றி.
0: சிறப்பான ஒரு கவிதை.
1: நன்றி.
0: ஆமாம், ரவிபாலாவுக்காக, அவர்களுக்காக வருகின்றது இந்த பாடல்.

மணியானது 8:27 நிமிடம் நவரச கவியரங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து கவிஞர்களை சந்திக்கப் போகின்றோம். 9 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பு

0: சேர்ந்த கவிஞர்களை சந்திக்க போன்றோம். வர்ண ராமேஸ்வரன் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல், ஆமாம், ஒரு பக்தர்களுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய இயக்கங்களை சொல்லக்கூடிய பாடலாக அந்த பாடல் அமைந்தது. நல்லூர் கந்தன் அற்புதமான தெய்வம். ஒரு எப்படி சொல்கிறது, 25 நாட்கள் திருவிழா என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அது ஒரு பெரும் வழிபாட்டு நிகழ்வு. புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களாக எங்களை எல்லாம் தாய் நிலத்தோடு பிணைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக, ஒரு அதே நேரம் பண்பாட்டு பாலமாக இந்த 25 நாட்கள் அடங்கிய இந்த திருவிழா அமைந்திருக்கிறது. உலகு வாழ் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லோருமே, தமிழர்களையும் தாண்டி வேற்று என மக்கள் கூட அங்கே சென்று வழிபாடு ஏற்றுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த மாதிரி ஒரு ஒரு தங்களுடைய நேர்த்தி கடன்களை புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் சென்று அந்த முருகனுக்காக நிறைவேற்றுகின்ற பக்தர்கள் பலர் இருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த திருவிழா நடக்கக்கூடியது அற்புதமான ஒரு கண்காட்சி. தூக்கு காவடியாக, பறவை காவடியாக, அங்க பிரதட்சணையாக, பால்குடமாக, அடியவர்கள் அந்த மாதிரி பல நேர்த்தி கடன்களை அவர்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு ஆலயம். மிகவும் ஒரு நேர நிர்வாகம், துல்லியமான நேர நிர்வாகத்தோடு நேரம் பிசகாமல் குறித்த காலத்தில் பூஜைகளும் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக நல்லூர் கந்தன் இருக்கின்றது ஆலயம். இந்த வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளம் இது கண்டிப்பாக. ஆமாம், அதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அழைப்பில் கீதா அம்மா அவர்கள் காத்திருக்கின்றார் எங்களோடு. இனிய வணக்கம் கீதா அம்மா.
1: வணக்கம், வணக்கம் ஜோதி அம்மா. உங்கள் கோயிலின் பெருமையை சிறப்பை பற்றி ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தேன், மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: சிறப்பு சிறப்பு. ஆமா, நீங்கள் ஒரு போது யாழ்ப்பாணம் வாருங்க, வந்து அங்கே பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தன் இருக்கின்றார். நாங்களும் உங்களுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பல ஆலயங்களுக்கு சென்றிருந்தோம். குறிப்பாக திருப்பதி மலையான் மிக அற்புதமான ஒரு ஆலயம். அது மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன், அப்படி பல ஆலயங்களுக்கு சென்றிருந்தோம். மிக சிறப்பு. அங்கும் கூட எங்கு பார்த்தாலும் அடிக்கொரு ஆலயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, மிக பிரமாண்டமான ஆலயங்கள் அங்கும் கூட தமிழ்நாட்டில். ஆமாம், சிறப்பு சிறப்பு. ஆமாம், மெய் மறந்து மெய் சிலித்து போகக்கூடிய அளவுக்கு சிற்ப வேலைப்பாடு, ஓவியங்கள், அந்த மாதிரி ஆலயங்களை நாங்கள் அங்க பார்த்தோம். மிக அருமை. நீங்க அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு போவீங்க தமிழ்நாட்டில்?
1: அடிக்கடி இல்லை, நிறைய டைம் பார்த்திருக்கிறேன். அடிக்கடி போவதற்கு வாய்ப்பு இல்லை, நிறைய நேரங்களில் பார்த்திருக்கிறேன். அது எப்போது பார்த்தாலும் அதை ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வோடு தான் நான் பார்ப்போம் அல்லவா. அது எப்போ பார்த்தாலும் தவிட்டாத ஒரு ஒரு பார்வை அது. ஆமா ஆமா, ரசிக்கக்கூடிய. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பாக.
0: நல்லது. சொல்லுங்க, உங்களை அன்போடு இந்த கவியரங்குக்குள்ள வரவேற்றுக் கொள்கின்றேன் கீதாம்மா. என்ன தலைப்பிலே கவி பாட போறீங்க?
1: நான் இன்னைக்கு கவிதையுடைய தலைப்பு, நீங்கள் கவிதை நான் வாசிக்கும் பொழுது பின்பு தெரிந்து கொள்ளுங்கள், தலைப்பு இல்லாத ஒரு கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுங்கள், நான் இப்பொழுது கவிதைக்குள் செல்கிறேன்.
0: கண்டிப்பா சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கின்றேன்.
1: ஓகே ஓகே, நீங்க தான் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த கவிதை எழுதி இருக்கிறேன்.
0: சரி, என்ற அளவுக்கு முயற்சிக்கிறேன், கேட்போம். சொல்லுங்க.
1: ஓகே ஓகே, கவிதை எழுதுவது என் விரல்கள் செய்த வேலை, அதை ரசித்து உயிரோடு வாழ வைப்பது அன்பு இதயங்கள் செய்த வேலை. என் கவிக்கு ரசிகர்களான கனடா இதயங்களுக்கு இதோ கவி வரிகளான நன்றி வரிகள். கனடா மண்ணில் காற்றோடு வந்தேன், கவிதை ஒன்றை குரலில் கொடுத்தேன். வானொலி வாசல் வழியே என் வார்த்தைகள் உங்களிடம் கொடுத்தேன், அந்த வார்த்தைகள் உங்கள் இதய வாசலில் நுழைந்து என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள். நெகிழ்ச்சி அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கவிதை வாசித்தேன், நீங்கள் அன்பை வாசித்தீர்கள். நான் வார்த்தைகளை படைத்தேன், நீங்கள் உயிர் கொடுத்தீர்கள். என் குரல் வானொலியில் ஒலித்தது. உங்கள் பாராட்டோ என் இதயத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. உங்கள் கவிதை அழகு, உங்கள் குரல் அருமை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதிலே ஒரு மலராக பூத்து மலர்கிறது. ரசிக்கும் இதயங்கள் கனடாவிலே கிடைத்தார்கள் என்று பெருமைப்படுகிறேன். கனடா மக்களே, நீங்கள் என் கவிதையை மட்டும் ரசிக்கவில்லை, என் மனதையும் ரசித்திருக்கிறீர்கள். நானோ தொலை தூரத்திலிருந்து வந்தேன். நீங்கள் என்னை தொலைதூர மனிதனாக பார்க்கவில்லை, உங்கள் சொந்த குரலாக கேட்டீர்கள். நான் சுமந்து வரும் கவிதையில் காதல் இருந்தால் அதை உங்கள் இதயம் உணர்ந்தது. நான் சுமந்து வந்த கவிதையில் வலி இருந்தால் அதை உங்கள் கண்கள் உணர்ந்தது. நான் சுமந்து வந்த கவிதையில் நகைச்சுவை இருந்தால் உங்கள் சிரிப்பு வானொலியை கடந்தது. நான் சுமந்து வந்த கவிதையில் உணர்ச்சி இருந்தால் உங்கள் அன்பு என்னையும் நெகிழ வைத்தது. ஒரு கவிஞனுக்கு கிடைக்கும் மிக பெரிய பரிசு பொன்னோ பொருளோ அல்ல, உங்கள் அடுத்த கவிதைக்காக காத்திருக்கிறோம் என்று நினைக்கும் ரசிகர்களின் இதயம்தான். அப்படிப்பட்ட அன்பு இதயங்களை எனக்கு பரிசாக தந்த கன்னடா மக்களே, உங்களுக்கு நான் என்ன பரிசு தர முடியும்? என்னிடம் இருக்கிறது, இருக்கின்ற சில வார்த்தைகளை மலர்களாக்கி உங்களுக்கு பரிசாக தருகிறேன். என் கவிதையை ரசித்ததற்கு நன்றி, என் குரலை நேசித்ததற்கு நன்றி, என்னை பாராட்டியதற்கு நன்றி, என்னை ஒரு கவிதனாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. கன்னடா மண்ணே, உன் பனி உருகினாலும் பரவாயில்லை, உன் வானம் மாறினாலும் பரவாயில்லை, என் கவிதை தொடரும், என் குரல் தொடரும், உங்கள் அன்பும் தொடரும். கன்னடா இதயங்களே, உங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். என் கவிதை உங்களுக்காக, என் குரலும் உங்களுக்காக நன்றி நன்றி நன்றி சொல்கிறேன். உங்கள் கீத்துக்குட்டி. நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
0: சரி சரி, பாடுங்க பாடுங்க, பாடல் முழுமையாக தெரிந்தால் பாடி விடுங்க.
1: முழுமையாக தெரியாது, அதுதான் பிரச்சனை.
0: உங்களுக்காக நான் அந்த பாடலை தருகின்றேன், பிரச்சனை இல்லை, நீங்க கேட்டு மகிழலாம். இப்பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, இந்த கவிதைக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்.
1: கண்டிப்பாக, நான் முதலே சொன்னேன், நீங்களாவே கண்டிப்பாக எனக்கு செய்து கொடுக்க வேண்டும்.
0: செய்து கொடுக்க வேண்டும். சரி, நான் செய்த தலைப்பு எப்படி சொல்றது, அது எவ்வளவுக்கு பொருந்துமோ தெரியல. பனிப்பாறையில் மோதும் ஒரு தமிழ் நெருப்பு அப்படி சொல்லுவோமா? பனிப்பாறையில் மோதும் ஒரு தமிழ் நெருப்பு காற்றலை ஊடாக அப்படி சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் அது சூப்பரா இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் நன்றி மலர்கள் நன்றி மலர்கள் என்று சொல்லி சிம்பிளா சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் குரல் வழி வந்த என் இரண்டாம் தாய் வீடு என்று சொல்வோமா? அது ஒரு அருமை இல்லையா?
1: அருமை அருமை அருமை, எது வேண்டுமானாலும் நான் மூன்றையும் எடுத்துக்கொள்கிறேன்.
0: சரி, இனி மூன்றையும் எடுத்தா நீங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த தலைப்புக்கு தான் நீங்க கவிதை எழுதணும். உங்களுடைய மனசை அதிகம் தொட்டிருக்கிறது குரல் வழி, குரல் தந்த இரண்டாம் தாய் வீடு அல்லது நன்றி மலர்கள், பனிப்பாறையில் மோதும் ஒரு தமிழ் நெருப்பு கீத்துக்குட்டி என்று
1: முதலில் சொல்றது, எப்பொழுதே முதல் வருதான் பெஸ்டாக நான் எடுத்துக்கொள்வேன். பனிப்பாறையில் மோதிய நெருப்பு.
0: சரி, அருமை அருமை, நெருப்பு தான். நீங்க கண்டிப்பா, எனக்கு தெரியும், அழகான கவிதைகளை அற்புதமான தமிழ்ல கொடுப்பீங்க. அதுவும் நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களை பற்றி பல நேர்களும் சொல்வது உண்டு, என்னிடம் தனிப்பட்ட முறையில் கூட பாடல் கேட்க வருகின்ற பொழுது கூட சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்து கீதாம்மா. அதுவும் குறிப்பா இன்றைக்கு நீங்க அதை ஒரு நன்றி உணர்வோடு சிஎம்ஆர் வானொலி நேயர்களுக்கும் வானொலிக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. ஆமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த நல்ல மனசுக்கு. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில்.
1: நன்றி நன்றி. ஓகே, நன்றி நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. உங்களுக்காக வருகின்றது இந்த பாடல்.

0: சங்கீதா அம்மா அவர்களுக்காக அந்த பாடலை கொடுத்திருந்தோம். சிஎம்ஆரின் காலடியில் கிடக்கிறது தான் அவருக்கும் இருப்பவன்னு சொல்லியாச்சு. அதோட நேயர்களோட அந்த இதயம் சங்கமித்த விதம் மிக அருமையாக இருந்தது அவருடைய கவிதை. எல்லாருக்கும் நன்றி பாராட்டி சிறப்பாக அந்த கவிதையை கொடுத்திருந்தார். எல்லாருமே அருமையான கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்க, மிக மிக சிறப்பு. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த கவிஞரை சந்திப்போம். வணக்கம்.
1: தலைப்பு
0: வேணுமா அல்லது
1: ஆழ்கடலில் முத்தாய் வாழும் நம் பேரன்பு.
0: அருமை அருமை.
1: வார்த்தைகள் மௌனித்த கணத்திலும் நம் மரியாதை குன்றுவதில்லை. ஆழ்கடலில் அமெரிக்கொள்ளும் நம் பேரன்பு கரைவரே இல்லை. நினைவுகளின் நன்மையை சுமந்து நெஞ்சுக்குள் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறது கோயில் தீப ஒளி போல் நம் தூய அன்பு. தூரங்கள் நம்மை பிரித்தாலும் தொடர்கிறது ஆன்மாவின் பயணம். நீ நடமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே விழிமூடி நாள்தோறும் கையேந்துகிறது நெஞ்சம். அன்போடு நீ அழைத்தால் பண்போடு உன் நிழலின் உயிர் தோழனாய் நான் இருப்பேன். என் வேதனை விழிநீர் கசிந்தாலும் என் வேதனையின் விழிநீர் கசிந்தாலும் மறைத்து மகிழ்ச்சியின் புன்னகையாய் காற்றலையில் ஒழுகுவேன். உன் முகத்தின் புன்னகை மலர வேண்டும் என்பதே நான் தினமும் செய்யும் ஒரே பிரார்த்தனை. காற்றலைகள் விதம் என் குரல் தாய்மையின் கனிவோடு செவிகளை தொடுகையில் இனி நல்லதே நடக்கும் என்ற நட்பின் பேரன்பான நம்பிக்கை ஊற்றெடுக்கட்டும். உன் கண்முன்னே உருவம் தோன்றாவிட்டாலும் ஆன்மா மதிக்கும் தெய்வீக காணிக்கை இது. உன் விழிகளின் கண்ணீரும் சிந்தாமல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி கடலில் மிதக்கட்டும். நம் வார்த்தைகள் மௌனமாகி போனதை விட உன் தூய நட்பு எனக்கு வரமாய் கிடைத்தது உண்மை. உன் மனம் புண்படாமல் நீ புன்னகையோடும் மிளிர வேண்டும் என்பதற்காகவே என் ஒவ்வொரு அறிகையும் பேரன்போடும் மரியாதையோடும் வைக்கிறேன். முழு மன உறுதியோடு இறுதி மூச்சு வரை உன்னை மதித்திடுவேன். இரண்டாவது ஒரு நாள் தற்செயலாய் என் பெயர் உன் செவிகளில் விழும் கணத்தில் உன் இதழ்களில் புன்னகையாவது மலர் மலர் போல பூத்துட வேண்டும். இரண்டாவது ஒரு நாளின் பெயர் உன் செவிகளில் விழும் கணத்தில் உன் இதழ்களில் புன்னகையாவது மலர் போல பூத்துட வேண்டும். வார்த்தைகளில் அல்ல, ஒவ்வொரு செயல்களும் உனக்கான நேர்மையின் தவம் புரிகிறேன். எதிர்பார்ப்புகள் இல்லாய் தூய் அன்பு சுவாசமாய் என்னுள்ளே அடக்கம். அதனால் தானே உன்னோடு பேசும் போதெல்லாம் என்னுள் தானாய் விடுகிறது தன் அடக்கம். கண்களோடு கண்கள் பேசாவிட்டாலும் இந்த மௌனவெளியின் மொழியை நம் பேரன்பு. அதுவே நீ தந்த இறையாசி. அதனால் தானே நானும் உனக்காக வாசிக்கிறேன் கவி. இந்த வரிகளுக்குள் தான் நாம் பலம் பெற்ற பேரன்பு ஜீவிக்கிறது. இந்த உன்னத உறவுக்கு நீ என்ன பெயர் சூட்ட முடியும்? இது இறைவனுக்கும் பக்தனுக்கும் நெஞ்சார கொண்ட திவ்யமான பேரன்பு போன்றது. பிரிவின் பெயரிலும் நம் பிரியம் கொண்டாமல் மரியாதை உச்சத்தோடு வாழ்கிறது. பரம்பொருளே, நீ பரமாக தந்த என் நட்பின் பாதச்சுவடுகள் செல்லும் இடமெல்லாம் வசந்தங்கள் மிதட்டும். அவர்கள் மனதில் நினைப்பதெல்லாம் நீ நிஜமாக்கி கொடுக்க வேண்டும். நீ பரமாய் அருளிய இந்த அன்பை குறைவில்லாமல் காத்து அவர்கள் என்றும் நலமோடு வாழ வைக்க வேண்டும். இறைவா, உன்னுடன் நான் கையேந்தும் வேண்டும் பரம் இதுவே. இப்புறவை முழுக்க ஒருவரை ஒருவர் கொண்டுள்ள தூய அன்பு ஆழ்கடல் போல் அளவிட முடியாத பேரன்பாக கடலும் மலையும் போல வென்றும் பிரியாமல் இருக்க வரம் கொடுப்பாய் இறைவா. வாழ்வின் மிக உயர்ந்த நிலையில் நாம் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் அன்று. அந்த இறைவனிடம் இனி என்றும் பிரியாவரம் கேட்போம். அன்றுதான் நாம் இந்த புறவியில் அவதரித்த நோக்கமும் முழுமையின் தன்னிறைவடையும் உணர்ந்த.
0: அழகு அழகு, அருமையான ஒரு நட்புக்காகவா காதலுக்காகவா?
1: என் இதயத்துக்கு பிரியமானவர்கள், நான் எப்போதும் சொல்றேன் என்றால் காதலாகவும் இருப்பேன், நட்பாகவும் இருப்பேன், அவர் விரும்பும் வடிவில் எப்பவும் இருப்பேன் சொன்னான். அதற்காக அதைத்தான் நான் இப்ப நட்பாகவும் இருப்ப தயார். நான் இதை எந்த எதிர்பார்ப்பில் எப்படி அவர்கள் விரும்புகிறார் அந்த வடிவில் உயிரிழவே இருப்பேன் என்றால் அதற்காகத்தான் பிள்ளைனா.
0: சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க. தூரத்தில் இருப்பதும் ஒருவித பாசம், அருகுதான் இருக்க வேண்டும், அடிக்கடி பேச வேண்டும் அப்படி அல்ல. உண்மையான அன்பு என்பது தூரத்தை இருந்தும் கூட உங்களுக்காக துடிக்கக்கூடியது.
1: சொன்னீங்க
0: உன் புன்னகை போதும், அந்த அதுக்காகவே தன் சொல்லுங்க.
1: இப்ப மற்றவர்கள் என்று சொன்னால் சோக பாடலம் பெண்களை காதலிய நான் அப்படி இல்லை, நான் காதலா மட்டும் பார்க்கல, அவர்கள் என்ன வடிவம் கேட்டாலும் அவர்களுக்காக முகம்பாகாமையே நான் இருந்து இருவரைக்கும் அவர்கள் அப்படி

0: நேரம் இப்பொழுது 8:50 அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றாக இருந்தது. கடைசியா புருஷோத்தம கவிதான் கேட்டேன், நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். எனக்கு வளையோசை சத்தம் கேட்டு பூத்த மலர்.
0: தலைப்பு அதுவா?
1: சத்தம் கேட்டு பூத்த மலர். சின்ன கவிதை தான்,
0: புதுமையாக இருக்கிறதே. மலை ஓசை சத்தம் கேட்டு மலர் பூத்ததா காதல் அரும்பிச்சு கேட்போம் சொல்லுங்க.
1: ஓயாத வேலைகளிலும் காதல் வேலையும் செய்தேன். இரட்டிப்பு ஊதியம் வேலையில் ஊதிய துண்டிப்பு உன்னை துரத்தும் வேலையில் விளையாடும் நேரமும் வினையாகும் காலமும் உனக்காக வைத்திருந்தேன். விரயமாகாமல் நாம் இருமனங்களும் கிரயம் செய்யும் நேரம் பறையும் வாசிக்க வைத்துவிடாதே. என்றுமே போக்காத என் இதயம் உன் வளையோசை சத்தம் கேட்டு குறிஞ்சி பூ போல் உனக்காக பூத்தது. அதை உறிஞ்சி எடுத்துக்கொள். படர்ந்த மாகாய தாமரை மேல் சகாயம் வேண்டாம், அது கசாயம் போல் கசக்கும். நீருயிர தானும் உயர்ந்து தனியாக நிற்கும் குளத்து தாமரைக்கு குத்து விளக்கேற்று அது பானகம் போல் இனிக்கும். நன்றி, வணக்கம்.
0: குளத்து தாமரைக்கு குத்து விளக்கு ஏற்று
1: அது
0: எப்படியாக
1: பானகம் போல் இனிக்கும். ஆமா, பானகம்ங்கிறது ஒரு வகையான இனிப்பு. அந்த சாமி கும்பிடும்போது கொடுப்பாங்க, அது குறிப்பா அந்த இந்த நேரங்கள்ல இந்த வரலட்சுமி அந்த மாதிரி இருக்கும். சோ அது வந்து கொண்ட பானகம் போல் இணைக்கும். ஆகாயத்தை கசாயம் போல் கசக்கும்.
0: ஆகவே மொத்தத்தில் வளையோசை கேட்டு இதே மலர் மலர்ந்திருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் ஊதியம் தர வேண்டாம், உண்மை அன்பு மட்டும் போதும்.
1: போதும், அது தராமல் இருந்தாலும் துண்டிப்பு ஏற்பட்டது அப்படியும் கண்டிப்பா இருக்காங்களே.
0: சரி, அருமையான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க ரமேஷ். உங்களுக்கு வளமை போல வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்த அத்தனை கவிஞர்களுக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடலை தொடர்ந்து சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியிலே சந்திக்க போன்றோம். அவர்கள் திருக்குறள் சொல்லலாம், அல்லது மொழி சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து எந்த ஒரு விடயத்தையும் இயல் இசை நாடகமாக அவர்கள் எடுத்து வரலாம். அதைத் தொடர்ந்து பெரியவர்களை 65வது அதிகாரம் சொல் வன்மையை அடிப்படையாக வைத்து நீங்க பேசலாம், அல்லது பொதுவாகவும் சொல்ல முடியும். வார்த்தைகள் எவ்வளவுக்கு வலிமையானவை என்பது குறித்து நீங்க பேச போன்றீர்கள். சொற்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி குறித்து பேச போறீங்க. இன்னொரு கவிஞர் வந்திருக்கிறார், அவரையும் கேட்டுவிட்டு. வணக்கம்.
2: வணக்கம் சோதியம்மா, இனிய காலை வணக்கம். மீண்டும் தியாகராஜா. அந்த கவிதையை வடித்த அனைவருக்கும் வாழ்த்து சொல்லவும். எஸ்பி சரண்ல இருந்து ரமேஷ் வரையிலும் அருமையாக கவிதை வடித்த எங்கள் கடல் கடந்த சகோதரிக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். ஏன்னு சொன்னா எங்க கனடா மக்களை பற்றி இந்த கவிதையில்

0: படித்திருந்தா அந்த சகோதரி எல்லா நலன்களும் பெற்று இறையரோடு வாழ வேண்டும் அந்த சகோதரி என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சோழியவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா அனைவருக்கும் ஒரு தாகட்டும்.
1: மிக்க நன்றி தியாகராஜா, ஓடோடி வந்து கவியரங்குக்கு ஒரு தொகுப்புற சொல்லி முடிச்சிட்டீங்க. நிறைவுரை.
0: நன்றி நன்றி நன்றி தியாகராஜா, வணக்கம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்கள் எல்லாருக்குமே. மிக்க நன்றி. பாடலை தொடர்ந்து சந்திப்போம். அத்தனை கவிகளுக்கும் வாழ்த்துக்கள்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
1: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட் ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள். கமல் அமிர்தலிங்கம்
3: 416-903-9999
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேரம் இவ்வளவு, காலை 9:01. மீண்டும் மற்றமோர் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அவர்களுடைய மொழி திறன் சார்ந்த இந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் எங்கள் தமிழ் மொழியில் எடுத்து வரலாம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். 65வது அதிகாரம் ஆகிய சொல் வன்மை குறித்து, சொற்களினுடைய வலிமை, சொற்களுக்கு இருக்கக்கூடிய திறன் குறித்து நாங்கள் பேச போகிறோம். எப்படியெல்லாம் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் பாடல் ஒன்றை தொடர்ந்து குழந்தைகளை சந்திக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இந்த அரங்குக்கு அவர்களை அழைத்து வாருங்கள்.

0: தமிழ் எச்டியின் விடியல் சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
2: நேரம் இப்பொழுது காலை 9:09. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே சிறுவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். இப்பொழுது எங்களோடு யார் இணைந்திருக்கின்றார்கள்? வணக்கம்.
3: வணக்கம்,
2: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க? இனிய வணக்கம் ஆதிரன். எப்படி இருக்கிறீங்க ஆதிரன்? உங்களை அன்போடு
3: வரவேற்கின்றேன்.
2: ஆதிரன் மாதிரி நானும் நன்றாக இருக்கிறேன். ஆதிரன், இன்று காலையில எழுந்து நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். என்ன சொல்ல போறீங்க இன்றைக்கு? திருக்குறளா அல்லது தமிழ் மொழி சார்ந்த வேறு ஏதாவது விடயம் சொல்ல போறீங்களா? திருக்குறள் சொல்ல போறீங்க. குட்டி ஆதிரன், எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க?
3: 8-ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
2: 8-ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. அழகாக தமிழ் பேசுறீங்க. தமிழ் பாடசாலைக்கு போறீங்களா ஆதிரன்?
3: இப்ப சம்மர் பிரேக், ஆனால் நான் அடுத்த வெள்ளிக்கிழமை போக போறேன்.
2: சரி சரி. வீட்டுல உங்களுக்கு அம்மா அப்பா தமிழ் சொல்லி கொடுப்பார்கள் அப்படித்தானே? சிறப்பு சிறப்பு. ஆதிரன், அப்ப திருக்குறள் சொல்ல போறீங்கன்னு சொன்னா ஆதிரன்கிட்ட குட்டி குட்டியா ஏதாவது கேள்விகள் கேட்கலாமா திருக்குறள் பற்றி? அப்ப சொல்லுங்க பார்ப்போம். திருக்குறளை எழுதியது யார்?
3: திருவள்ளுவர்.
2: திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருக்குறளை. திருக்குறள்ல மொத்தமா எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன ஆதிரன்?
3: 133.
2: 133 அதிகாரங்கள். சிறப்பு சிறப்பு குட்டியையா. திருக்குறள்ல மொத்தமா எத்தனை குறள்கள் இருக்கின்றன?
3: 1330 குறிப்பாக்கள் உள்ளன.
2: அருமை. 1330 குறள் பாக்கள் இருக்கின்றன. சிறப்பு. திருக்குறளினுடைய முக்கிய மூன்று முப்பெரும் பிரிவுகளாக முப்பாலாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அவையவே என்று தெரியுமா பிள்ளைக்கு? என்ன சொல்லுங்க பார்ப்போம்.
3: அறுத்துப்பால், பொருட்பால்.
2: ஆமாம்.
3: காமுத்துப்பால்,
2: கெட்டிக்காரன். சிறப்பு சிறப்பையா. அடுத்தது, ஒரு திருக்குறள்ல எத்தனை அடிகள் எத்தனை வரிகள் இருக்கின்றன? 2 அடிகள் இருக்கின்றன. சிறப்பு. அப்ப சொல்லுங்க பாப்பம், ஒரு திருக்குறள்ல மொத்தமா எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றன, எத்தனை சொற்கள்? 7 சொற்கள். அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை சொற்கள் இருக்கின்றன?
3: 4.
2: இரண்டாவதுல?
3: 3.
2: அருமை அருமை. அப்ப திருக்குறள்ல முதலாவது அதிகாரம் என்னவாக இருக்கின்றது ஆதிரன்?
3: கடவுள் வாழ்த்து.
2: கடவுள் வாழ்த்து. சிறப்பு சிறப்பு அருமை. அடுத்தது எப்படி சொல்லலாம், முதல் அதிகாரத்துல இருக்கிற முதலாவது குறள் பிள்ளைக்கு தெரியுமா? என்ன குரல் பாது?
3: அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடிச்சை உலக.
2: அருமை அருமை, அழகாக தமிழ் உச்சரிக்கிறீங்க ஆதிரன், சிறப்பு. திருக்குறளுக்கு சரி, திருவள்ளுவருக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்கின்றன என்று தெரியுமா பிள்ளைக்கு? முதற் பாவலர், நாயனார், நீங்க சொன்னது மாதிரி தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர் என்று பல பெயர்கள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் பற்றி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? திருக்குறள் ஏன் ஐயா நாங்க படிக்கணும்?
3: ஏனென்றால் அது உங்களுக்கு லைஃப் லெசன்ஸ் கொடுக்குது.
2: சரி சரி, வேற என்ன நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க?
3: திருக்குறளை படிக்கணும் என்றால் லைக் வாழ்க்கையில் திருக்குறள் உங்களை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கும்.
2: சரி, நீங்க ஸ்பீக்கர் போன்ல பேசுறீங்களா அல்லது கையில ரிசீவர் எடுத்து பேசுறீங்களா, எப்படி பேசுறீங்க?
3: நான் போன்ல இருந்து பேசுறேன்.
2: சரி, இப்பொழுது என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க, என்ன குறள் பா சொல்ல போறீங்க?
3: நான் 40வது அதிகாரத்தில் இருந்தேன், 395வது குறள் கூற போகின்றேன், 396வது குறள் கூற போகின்றேன்.
2: சரி சரி, 40வது அதிகாரம் கல்வி அதிகாரத்தை தெரிவு செய்திருக்கிறீங்க. சிறப்பு, ஒரு மாணவன் கல்வி அதிகாரத்தை தெரிவு செய்து கூறுவது சிறப்பு. ஆகவே எங்களுடைய ஆதிரன் அதுல இருந்து 392வது குறளும் 396ஆ எங்க சொல்லுங்க பார்ப்போம். அருமை, அந்த குறள் பாவினுடைய பொருள் தெரியுமா பிள்ளைக்கு?
3: ஓம், எண்ணம் எழுத்தம் உங்களுக்கு கண் மாதிரி.
2: கண்கள் மாதிரி, ஆகவே நாங்க சிறப்பாக படிக்க வேண்டும் இல்லையா? எண்ணம் எழுத்தும் எல்லாமே படிக்க வேண்டும். அடுத்த குறள் பா சொல்லுங்க.
3: தொட்டனை
2: தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொல்லிட்டீங்க. அந்த குறள் பாவில தெய்வ புலவர் என்ன சொல்லி இருக்கின்றார்?
3: எவ்வளவுக்கு மனுக்கு நிறு தோன்றுறோமா அவ்வளவுக்கு நீரும் வரும். அது போல நாங்கள் எவ்வளவுக்கு படிக்கிறோமா அவ்வளவுக்கு அறிவும் கூடும்.
2: படிக்க படிக்க அறிவு கூடும். அப்ப நீங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவீங்க, வாசிப்பீங்க எடுத்து எடுத்து நிறைய புத்தகங்கள், அப்படியா? உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆதிரனுக்கு. சிறப்பு, சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க. பல விடயங்களுக்கு பதில் சொல்லி குறள் பாக்களையும் மிக அருமையா சொல்லி இருக்கிறீங்க ஆதிரன், மிக்க நன்றி உங்களுக்கு. வேற என்ன சொல்ல போறீங்க?
3: என்னோட தம்பியும் குறள் சொல்ல போறார்.
2: தம்பியும் குறள் சொல்ல போறார். சரி சரி, உங்களுடைய செல்ல தம்பியா? சரி, இப்ப தம்பிகிட்ட கொடுங்க. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
3: நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
2: நன்றி,
3: வணக்கம்.
2: இனிய வணக்கம், இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க? தம்பிக்கு என்ன பெயர்? ஆதிஷன். குட்டி ஆதிஷன், எத்தனையாம் வகுப்பு?
3: நான் 6ஆம் வகுப்பு படிக்க போறேன்.
2: 6ஆம் வகுப்புக்கு போக போறீங்க? ஆடடடா, அப்ப பாடசாலை ஆரம்பிக்கிற பொழுது இப்ப 6ஆம் வகுப்புக்கு போக போறீங்க, பிக் பாய். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு புதிய வகுப்புக்கு போறதுக்கு. சரி ஆதிஷன், என்ன சொல்ல போறீங்க ஆதிஷன் இன்றைக்கு எங்களுக்கு?
3: நான் இந்த கடவுள் வாழ்த்து குறள் கூற போகின்றேன்.
2: கடவுள் வாழ்த்துல இருந்து சொல்ல போறீங்களா? கடவுள் வாழ்த்து எத்தனையாவது அதிகாரம்?
3: 3வது அதிகாரம்.
2: 3வது அதிகாரமாக ஏன் திருவள்ளுவர் பெருமான், திருவள்ளுவர் பேராசான் 3வதா கடவுள் வாழ்த்து வச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஏன் நினைக்கிறீங்க, என்னத்துக்கு?
3: ஏனென்றால் கடவுள் லெசன்ஸ் கொடுப்பார், அங்க சரிபடுத்துவார்
2: எங்களை சரி,
3: அம்மாவும் அப்பாவும் கடவுள் மாதிரி.
2: அருமை அருமை, அம்மாவும் அப்பாவும் கடவுள் மாதிரி இருந்து கடவுளுடைய அவதாரங்களாக இருந்து எங்களை சரிப்படுத்துவார்கள். அருமை. குட்டி ஐயாவுக்கு அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். அம்மா பிள்ளைக்கு நிறைய தமிழ் சொல்லி கொடுப்பா இல்லையா, திருக்குறள் தமிழ் எல்லாம் அப்படியா? சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. அம்மாக்கும் அப்பாக்கும் வாழ்த்து நாங்க சொன்னதுன்னு சொல்லிவிடுங்க. சரியோ? இப்ப என்ன குறள் பாதில இருந்து சொல்ல போறீங்க?
3: வேண்டோ வேண்டாமை யான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பை இல.
2: அந்த திருக்குறள் மிக அருமையான ஒரு குறள் எடுத்திருக்கிறீங்க. வேண்டுதல் வேண்டாமையில் ஆணடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பெயில. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா பிள்ளைக்கு? என்ன பொருள்?
3: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை இணைப்பவர்க்கு ஒரு பொழுதும் துன்பம் இல்லை.
2: அடடா, யாண்டும் இடும்பெயில, இடும்பை என்றால் துன்பம் இல்லையா? ஆகவே ஒருபோதும் துன்பம் இல்லை கடவுளை வணங்கினா என்று சொல்லிட்டீங்க. அருமை. வேற குறள் பா சொல்ல போறீங்களா? அதுல
3: நான் கல்வி அதிகாரத்திலிருந்த முதலாவது குறள் கூற போகின்றேன்.
2: சரி சொல்லுங்கள். கல்வியிலே முதலாவது குறள்,
3: கற்று கசிடற கற்பவை கற்று பின் நிற்க அதுக்கு தக.
2: அருமை. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மூன்று விடயங்களை சொல்லி இருக்கின்றார் திருவள்ளுவர் பெருமான். உங்களுக்கு அந்த குறள் பாவினுடைய பொருள் தெரியுமா? சொல்லுங்க.
3: நாங்கள் கற்ற அனைத்தும் உங்களோட வாக்கியம் செயல்படுத்த வேண்டும்.
2: கற்றதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் படிக்கிறதை பயன்படுத்துறோம் எல்லா இடங்கள்ல. எந்த ஒரு பாடம் எந்த சப்ஜெக்ட் என்றாலும் அதுல இப்பொழுது திருக்குறளை படித்தாலும் நாங்கள் அதை வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியாச்சு. சரி, வேறு என்ன சொல்ல போறீங்க? ஏன் கல்வி எங்களுக்கு முக்கியமானது வாழ்க்கையில சொல்லுங்க பாப்பம். ஏதாவது பிள்ளைக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க.
3: அண்ணாவும்
2: தம்பியுமா இருந்து படிப்பீங்க? உங்களுக்கு குட்டி தம்பி இருக்கிறார் அப்படியா? குட்டி தம்பியினுடைய பெயர் என்ன? ஆரிதன், ஆதிரன், ஆரிதன். அருமையான பெயர்கள். சரி, குட்டி தம்பிக்கு எத்தனை வயசு?
3: அவர் 6 வயசு.
2: அவருக்கு 6 வயசு. ஆக குட்டியரா இருக்கிறார் என்ன. அப்ப அவர் பாடசாலைக்கு போறது இல்லையா இன்னும்?
3: அவர் போவார்.
2: போவார் இனித்தான். அப்ப உங்களோட சேர்ந்திருந்து படிப்பாரா குட்டி தம்பி?
3: கொஞ்சம்
2: கொஞ்சம் படிப்பார். குழப்படி பண்ண மாட்டாரா உங்களுக்கு?
3: இல்ல,
2: அவர் அச்சா நல்ல தம்பி. என்ன வேற என்ன ஆதிஷன் சொல்ல போறீங்க? அவ்வளவுதான். சரி, உங்களுக்கும் அண்ணாவுக்கும் மிக்க மிக்க நன்றி ஆதிஷன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். இன்னும் ஒரு நாளைக்கு நாங்க நிறைய பேசுவோம் சரியா?
3: நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
2: மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: தமிழே
1: தமிழா தமிழா
0: தமிழ் எச்டியின் விடியல்
1: நேரம் இவ்வளவு 9:26. இவ்வளவு நேரமும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியிலே ஆதிஷன் ஆதிரன் இரண்டு குழந்தைகளும் இணைந்து கொண்டு மிக மிக சிறப்பான தமிழிலே மிக அற்புதமான உச்சரிப்பு மிகச்சிறப்பாக அவர்கள் அந்த குரல் பாக்களை ஓதி அவற்றினுடைய பொருளையும் அதே நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சளைக்காமல் எந்த பிழையும் விடாமல் மிக அற்புதமாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்திருந்தார்கள். குழந்தைகள் இருவருக்குமே நாங்கள் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் ஆதிஷன் ஆதிரனுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. வார்த்தைகளின் வலிமை குறித்து பேச போறீங்க. உங்களுக்கு வாழ்வியல்ல பல அனுபவங்கள் இருக்கலாம். வார்த்தைகள் சொற்கள் எவ்வளவுக்கு வலிமையானவை சக்தி வாய்ந்தவை என்பது குறித்து நீங்க பேச போறீங்க. குரல் பாக்கள் தெரிந்த கூட நாங்கள் இன்று வார்த்தைகள் பற்றி பல அதிகாரங்களிலே பேசப்பட்டு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இன்று 65வது அதிகாரமாகிய சொல் வன்மை என்ற அதிகாரத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். அதிலிருந்து குரல் பாக்களை கூட நீங்க எடுத்து வரலாம். இல்லாத விட்டா பொதுவாக நீங்க பேசி செல்லலாம். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசலாம்.
0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
1: தமிழா தமிழா
0: தமிழ் எச்டியின்

நேரம் இவ்வளவு காலை 9:30. திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். 65வது அதிகாரமாகிய சொல்வன்மை என்ற அதிகாரத்தை தெரிவு செய்து வார்த்தைகளின் வலிமை குறித்து நீங்க சொல்றதுக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கும். வாழ்வியலோடு ஒன்றித்த பல விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு. ஆகவே இனிமையாக பேசுதல், அதே நேரம் வார்த்தைகள் எவ்வளவுக்கு வலிமை மிக்கவை, ஒரு வாழ்வியலில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை வார்த்தைகள், எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி தெய்வ புலவர் மிக அற்புதமாக கூறியிருக்கின்ற ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். அதிலிருந்து குரல் பாக்களை நீங்கள் இணைக்க முடிந்தால் இணைக்கலாம், இல்லாது விட்டா பொதுவாக நீங்கள் இந்த தலைப்பிலே பேச முடியும். இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். அதே நேரம் குழந்தைகள் இருவரும் மிக அற்புதமாக குரல் பாக்களை ஓதி சென்றார்கள். அவர்களுடைய திறன் குறித்து கூட நீங்க அவர்களுக்கு சொல்லலாம், அவர்கள் கேட்டுட்டு இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்தல் நான் கேட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் கூட கண்டிப்பா பிடித்திருக்கிறதா குழந்தைகளுடைய அந்த அற்புதமான தமிழ் எப்படி என்று சொல்லி நீங்க பேசலாம். இணைந்து சிறப்பீங்க, ஒரு பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.

வண்டும் அலையிடை தவழும் கடலும் தாய்மடி தவழும் சேயும் கடைமடி தவழும் பாவும் கடலிடை தவழும் அல

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடக சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடக வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03,
5: 7 5 9 2 6 0 0 4 1 6 7 5 9 2 6 0 0.
6: தமிழா தமிழா, நாளை நம் நாடே. தமிழா தமிழா, நாடும் நம் நாடே.
2: தமிழா தமிழா,
0: தமிழ் HD-யின் விடியல்.
7: நேரம் இப்பொழுது 9:40. தொடர்ந்து விரைவாக நேயர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். பொறுமையோடு காத்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றேன். மனித சமூகம், மனித சமுதாயம் காலம் கடந்தும் வாழ தேவையான அனைத்து நெறிகளையும் வாழ்வியல் முறைகளையும் 2 2 அடிகளில் 7 சீர்களில் துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாழ்வியல் வழிகாட்டி நூலாக திருக்குறள் விளங்குகின்றது நேயர்களே. அதனை நாங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இப்பொழுது பேசி வருகின்றோம் என்பதில் மகிழ்ச்சி. ஆகவே இணைந்து சிறப்பிக்கிற எல்லாருக்குமே, வார வாரம் இணைந்து சிறப்பிக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இன்று நாங்கள் சொல்லின் வலிமை, ஒரு சொல் எவ்வளவு தாக்கத்தை வாழ்வியல் ஏற்படுத்தக்கூடியது என்பது குறித்து நீங்கள் பேச போகின்றீர்கள். அதற்கு நீங்கள் 65வது அதிகாரமாகிய சொல்வன்மை என்ற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது பொதுவாகவும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த அதிகாரத்திலே தெய்வ புலவர் எங்களுடைய எண்ணங்களை சொற்களாக வெளிப்படுத்துகின்ற அந்த ஆற்றல், பேச்சாற்றலினுடைய சிறப்பு குறித்து பேசியிருக்கின்றார். ஆகவே சொற்கள் தான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் கண்டிப்பாக மிக மிக முக்கியமான காரணி என்பதனை அவர் சொல்கின்றார். எப்படி பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், எவ்வாறாக எப்பொழுது பேச வேண்டும் என்பதனை நாங்கள் அறிந்து பேசுவது மிகச்சிறப்பு. இல்லாத பட்சத்தில் தான் பிரச்சனைகள் உருவாகும். அதனை அறிந்து பேசுவது சிறப்பு. சில வேலைகளில் நாம் யோசிக்க மாட்டோம் இல்லையா, நாம் நினைக்கிறத சொல்லி விட்டுறோம். அந்த மாதிரி நினைப்போம். அது சிலருக்கு அந்த டைமில் ஒத்து வராமல் இருக்கலாம். அது உங்களுக்குள்ள முரண்பாடுகளை வளர்க்கலாம். பின்பு அது வருத்தத்தை கொடுக்கும். அப்படியாக பல பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே சொற்கள் எவ்வளவுக்கு வலிமை வாய்ந்தவை என்பது குறித்து நீங்கள் பொதுவாக பேச போகிறீங்க. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற 1வது நேயர், வணக்கம்.
8: கட்டாயம் பாராட்டியே ஆக வேணும். நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த மாதிரி டாக்டர் டாக்டர் டாக்டர் இந்த பதில சொல்லி கொண்டிருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோரை பாராட்ட வேணும். இப்படி எப்படி அந்த இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் வேற மட்டும் சொல்லுவேன் நான். எல்லா பிள்ளைகளும் கூடுதான் நான் பார்த்த கூட குழந்தை பிள்ளைகள் எந்த நேரம் பார்த்தாலும் கேம்களே மதுரை மேலே மிளக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர் தான்
7: கண்டிருக்கிறேன்.
8: ஆனால் ஆதரவு ஆலட்சம் போன்ற பிள்ளைகளை போல இன்னும் பல பிள்ளைகள் உருவாகணும். அதுக்கு பெற்றோர் ஒரு பக்கவலமா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு. ரெண்டாவது, இந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்க நல்லூர் கந்தன் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்துல போன வாரம் இந்த வாரம் எல்லாம் ரவி பாலாண்ட நல்லூர் கண்டன் சம்பந்தமான கவிதைகள். இப்ப நானும் அப்படி ஒன்று எழுதணும் என்ன தூண்டினதுக்கு ரவி பாலாக்கு நன்றி. அடுத்தது இந்த அதிகாரம் சொல்வேன்மே சொல்லுன்ற வேலைமே இன்னைக்கு கன்னடத்துல காணாம போற ஒரு விஷயம்
7: நிச்சயமாக.
8: ஓ நாங்கள் அது அது நாங்கள் பொது இடத்திலேயே இருந்தா என்ன, அது திருமண வீடா இருந்தா என்ன, சபையா இருந்தா என்ன, எங்கட பேச்சு மற்றக்கு பயனளிக்கிறதா இருக்கும், வானொலியா இருந்தா என்ன, பண்பாடா இருக்கணும், ஒரு அமைதி ஏற்படுத்தக்கூடிய இருக்கணும், கேட்க வேண்ட மனுஷன் பதியக்கூடிய இருக்க வேணும். நாங்கள் சொல்ல வந்த கருத்தை விட்டு வேற எங்களுக்கு தெரிஞ்சாலும் சும்மா அலம்பிக்கொண்டு கூப்பிடாங்க. அப்ப பயனுள்ள வார்த்தையை மட்டும் நாங்கள் பயன்படுத்த வேணும். அது பெற்றோர் பிள்ளைகளா இருந்தா என்ன, கணவன் மனைவியா இருந்தா என்ன, எந்த இடத்துல யாரிடம் என்ன பேச வேணும் என்று தெளிவாக சொல்வன்மை வந்து எல்லாம் எந்த நேரத்தை எப்படியும் கலைக்கலாம் என்று கலைக்க முடியாது. தெளிவாக சொல்றதை திரும்ப கேட்டியே, நான் சொன்னதை கேட்டியே என்று பத்து தினம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சொல்லாமல் சொன்னதை திரும்ப சொல்லாமல்.
7: சரி,
8: அப்ப அப்ப அது சில இடங்கள வழக்கம் இருக்கு. என்ன நான் சொல்ற தாங்களே சொல்லி போட நான் சொல்ற சரிதானே, என்ன சொல்ற அதெல்லாம் விட்டுட்டு நாங்க சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுவோம்.
7: அதுதான்
8: ஆக்கமும் ஆக்கமும் கேடும். அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லும் கட் சோர்வு, அதாவது நாங்கள் வந்து கெட்டதற்கும் கெட்டதுக்கும் இந்த சொல்வன்மைதான், ஆக்கத்துக்கும் இந்த சொல்வன்மைதான் எங்களுக்கு பயன்படுகிறது. அப்ப நாங்கள் சொல்ற சொல்ல ஒருவருக்கு அந்த தவறு நாங்கள் சொல்றது சரியா சொல்றோமோ எங்கள பிழை இல்லாம பாத்துக்கொள்ள வேணும். தெரியாம நாங்க தெரியாம காட்சி போட்ட போட்டு காட்சி போட்டுக்கல முதலே நாங்கள் யோசிக்கும் இந்த சொல்லு கதைக்கலாமோ கதைக்கப்படாமோ அந்த அந்த சொல்வன்மையை சொல் வலிமையை இந்த இடத்துல பயன்படுத்தலாமோ. அப்ப ஆக்கமும் ஆக்கம் நல்லதும் அதுக்குள்ளான் வருது, கேடும் அதுக்குள்ளான் வருது, அந்த சொல்லானதான் வருது.
7: கண்டிப்பா
8: ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தொம்பல் சொல்லிருக்க சோர்வு. அப்ப நாங்கள் அந்த அதெல்லாம் பழகி கொள்ள வேணும். ஒரு விஷயத்தை இப்ப நாங்கள் இப்ப சொல்லேக்குள்ள நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல பண்போட எங்கட சொல்ல மற்ற கேட்குமா போல கேட்டார் புனிக்கும் தகைய வாய்க்கேளாரும் வெப்பம் ஒழிவுதான் சொல்லும். அப்ப நாங்கள் எங்கட சொல்லு இப்ப நாங்கள் செய்ய சொல்ல வினைக்குள்ளே அங்க ஒரு கொமெண்ட் அடிக்கப்படாது, வார இனிவரை அலம்ப போறேன் எந்த மாநில ஏற்படுத்தக்கூடாது, அவரையும் கவரக்கூடிய இருக்கணும். அங்க வார இனிவர் வந்து அவ்வளவு நிலைமை போக வேண்டிய அண்ணனி அலம்ப போறேன் பயன்படுத்த வேணும். கேட்டார் பணிக்கும் தயவாய் கேளாரும் வெப்பம் மொழிவுதான் சொல். அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் தான் நாங்க சொல்றோம். நாங்களும் சில இப்படி சில இடங்கள்ல மொக்கத்தனமா கதைக்கிறது தான் இல்லன்னு சொல்ல இல்ல. அது நாங்கள் வானொலியா இருந்தாங்க, பொது விஷயமா இருந்தாங்க, பொது முறையா இருந்தாங்க சொல்ல வந்தது நாங்க சொல்லி சுருக்கமாக அவுட் ஆஃப் த வே என்று ஆங்கிலத்தை சொல்லி வேணும். அதுக்கு மேல அங்கால போவாமல் சரியான முறை சொல்லிப்பட்டு போறது எல்லாருக்கும் போப்போம் என்று சொல்லி கொண்டு விடுறேன்.
7: மிக அருமையாக ரெண்டு குரல் பாக்களையும் இணைத்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி.
8: நன்றி நன்றி வணக்கம்
7: அவர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். ஆமா, திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு என்ற குரல்பா, மிக அருமையான குரல்பா. அதனுடைய பொருள் கேட்டிருப்பீங்க. ஆகவே ஆக்கமும் கேடும் நம்முடைய வாயால நாக்கள் பிரச்சனை தான், அதுதான். ஆகவே இந்த ஐம்பொறிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் அடக்கமுடைமை அதிகாரத்தில் கூட மிக அழகாக சொல்கிறார் இல்லையா. மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க வேணும். கண்டபடி வாய் இருக்குத்தானே என்று விட்டு எல்லாவற்றையும் நாம கதைச்சு விட்டு போகவும் முடியாது. ஆகவே அந்த ஒரு மிக சமூக பொறுப்பு உள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்க வேண்டும் என்பதனை மிக அருமை. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு என்ற குறள்பா எங்களுக்கு நன்மையையும் தரும் தீமையையும் தரும் இந்த சொற்கள். ஆகவே நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த தவறும் இல்லாமல் சொற்களை பார்த்து பயன்படுத்த வேண்டும், கவனமாக எங்களுடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அது அழிவை தரும், பிரச்சனை

0: சொல் அதிகாரத்தில் கேட்கின்றார் இனியவை குரல்ல. அந்த மாதிரி பல குரல்பாக்களை திருவள்ளுவர் இந்த வார்த்தைகளை நாம பார்த்து பயன்படுத்த வேணும் என்பதற்கு சொல்லி இருக்கின்றார். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவி பாலா.
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம் ரவி பாலா, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
1: நன்றி ஜோதி, நன்றி. முதல்ல ஆதிரங்க சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த நல்லூர் காலத்துல ஜோதி சிலர் நாஸ்திகம் பேசுவார்கள், அவர்களுக்கு சட்டக்க பதிலடி இந்த சிறு குழந்தைகள் தந்து சேர்த்தார்கள். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதடி சேர்ந்ததற்கு ஒன்றுமே இல்லை, யாண்டும் விடுமே இல்லை. அது போதும், அது அந்த குழந்தைகளுக்கு அறிவாளர்களா இருந்தால் என்ன ஜோதி? நாங்கள் என்னுடைய பிள்ளைகள் இன்ஜினியர் டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பிள்ளைகளா, சமூகத்துக்கு நல்ல பிள்ளைகளா இருந்தாலே அது ஒரு ஒரு வாழ்க்கையின் ஒரு வெற்றி. அந்த தாய் தகப்பன் பெற்றுக்கொண்ட வெற்றி அது. நல்ல பிள்ளைகளை இந்த சமுதாயத்துக்கு தருவணும்.
0: அவர்கள் அந்த தமிழ் பேசுற அழகும் ரவி பாலா.
1: ஆமா,
0: அந்த குரல் கொடுப்பார்கள் ஒவ்வொரு சொற்களுக்கும், அது ஒரு தனி அழகு. நாம் பல தடவை அவர்களை கவனித்திருக்கிறேன், அரங்குகளில் தான் வானொலிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே. மிக அழகு.
1: மதம் கொள்ளாமல் உண்மையான மதம் ஆன்மாக்களை, மனிதங்களை, ஆன்மாக்களை வெளிப்படுத்தி ஒரு நல்வழியில செலுத்தும். அதை சிறு குழந்தைகள் என்று நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொடுத்துட்டு வந்தவண்டா அண்டு விடுமோ இல்லாதா? அது அந்த குழந்தையின் குரல் கேட்கும் பொழுது அழகாக இருந்தது. பஞ்சாச்சனம் சொன்ன மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்படியான பிள்ளைகள் எங்களை சமூகத்துக்கு தேவை, வேண்டும், வருவணும். அது மட்டும் இல்ல, இந்த வானொலியில வந்து அந்த குழந்தைகளின் குரல் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு, ஒரு ஒரு கூச்சமின்மை, அந்த சொற்களின் அந்த எப்படி சொல்லாடல் எல்லாம் தண்டவாடல வரும். இப்ப நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த பிள்ளைகள் பதில் சொல்லும் பொழுது அந்த சொல்லாடல் என்பது தண்டவாடல வரும். அது தேவை, அதுதான் உண்மை வாழ்க்கைக்கு. சொல்லிக்கொண்டு ஜோதி
0: சொல்லுங்க.
1: நல்லா குடுகுடன்னு குடிச்சிட்டு வந்துட்டேன்.
0: நல்லா குடுத்துட்டு
1: வந்துட்டேன், குடிச்சு இல்ல, குடுகுடு குடுகுடு குடுத்துட்டு வந்துட்டு.
0: நல்ல வார்த்தை பிரயோகம், அத சொல்ல வரீங்க.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, இப்படி நாங்க மனத்துல ஒரு மகிழ்ச்சி கொள்றோம். ஒருத்தரை தாக்கி விட்டு அல்லது ஒருத்தர் மனதை உடை உடைய நொறுக்கி விட்டு வந்து நாங்கள் பிரயோகிக்கும் வார்த்தை இதுதான் ஜோதி, நல்லா குடிச்சுட்டேன். இதில் வெற்றி உங்களுக்கு அல்ல, யாருக்கும் அல்ல. ஒருத்தரை நோ அடித்து வந்துக்கிறேன்றதை நாங்கள் மறந்து போறோம். அதான் உள்ளத்தின் உகையிலும் இந்த வார்த்தைகள் உதிராது. அந்த அளவுக்கு முறை சந்தோஷம் வந்துட்டு அதை சொன்ன வார்த்தைகளும் அடைச்சு போயிடும். அவ்வுள்ளத்தின் வெளியிலும் வார்த்தைகள் உருகி விழிநீராய் கொட்டும்.
0: சிலருடைய வார்த்தைகள் பிடிக்கலைன்னு சொன்னா விழிநீர் தான் கொட்டும், கொட்டுறமேன்னு
1: செய்யறது. ஆமா, மனதை தாக்கிவிடும். அதையும் தாண்டி ஆர்ப்பரிக்கும் சொற்கள் ஜோதி. அந்த சொற்களை ஆய்ந்து, அதை ஆராய்ந்து விரியும் எண்ணங்களுக்கு அழகு வர்ணம் திருப்பி, அது ஒரு வலிமை, அது ஒரு திறமை ஜோதி. எல்லாருக்கும் அது வராது, ஆனால் அதை அது கற்றுக்கொள்ளணும், அது வரணும் எல்லாருக்கும். ஆனா பெரும்பாலும் எல்லாருக்கும் வாரது இல்லை. ஆனா கொண்டவன் வெற்றி வாகை உதாரணமாக அப்படி ஒரு கழகம் கொண்டவன் நிச்சயமாக வெற்றி வாகை சுடும் வெற்றியாளன் தான். அவனுக்கு அது அது வார்த்தைகளாலேயே வென்று விடுவான் அத்தனையும். அவன் பேச்சில அத்தனையும் ஒடுங்கும். ஒரு சபையா இருக்கட்டும் அல்லது கேட்பவர்களா இருக்கட்டும், அத்தனையும் ஒடுங்கி போவார்கள். அதே சமயம் கேட்பவர்கள் செவிகளும் விரியும் ஜோதி. அந்த கல்லினில் வடிவம் போல் அவருடைய சொற்கள் உள்வாங்கும் பொழுது அவர் சொல்ற சொல் எப்படி அவங்களுக்கு தாராரோ, அதை நாங்கள் உள்வாங்கும் பொழுது எங்கள் செவிகள் விரியும். கல்லில் எழுத்து போல் அப்படியே எங்களுடைய நெஞ்சிலையும் பதியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட, எப்படி சொல்றது, ஒரு பிரசன்டேஷன் செய்யற அந்த மெத்தட்ல இருக்குது, மற்றவர்களை கவர்கின்ற. இப்பொழுது ரவிபால குறுக்கிடுவதற்கு வந்து சிலர் நிறைந்த அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள், ஒரு பேச்சாளர்களோ அல்லது ஒரு ஆசிரிய பணியை செய்பவர்களோ. சில வழிகள்லாம் அவர்கள் எடுத்து கொண்ட அந்த விடயத்தை சரியாக மக்களுக்கு கொடுக்க மாட்டார்கள், ஆனா அவர்களிடம் நிறைய அறிவு இருக்கும். அதை கொடுக்கிற விதம் வந்து சரியில்லாம இருக்கு, அவர்களுடைய அறிவு மக்களை சென்று சேராது. சிலர் வந்து மிக அருமையாக அற்புதமாக கொடுப்பார்கள், இன்னும் கேட்க வேணும் மாதிரியே இருக்கும், தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி.
1: அப்படியான கேட்டுதான் இருந்தால் அதைத்தான் சொல்வார்கள் ஜோதி, நான் வன்மை என்று.

0: அதாவது விரும்பி மற்றவர்களும் கேட்காதவரையும் தேடி வந்து விரும்பி கேட்க தூண்டும் உங்களுடைய சொற்கள். ரவிபாலா இந்த மாதிரி கதைக்கிற பஞ்சாட்சிரம் அவர்கள் இந்த மாதிரி அவையிட சொல்ல நாங்க கேட்கணும், அவ்வளவு அற்புதமா வந்து விழும் சொற்கள் வார்த்தைகள் எல்லாம் அப்படி நினைக்க தோன்றும். ஆமா,
1: நிச்சயமாக எப்பொழுதும் ஜோதி நல்வார்த்தைகள், நாங்கள் நல்வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது அது ஒரு வாழ்த்துக்களாய் அமையும், அது எங்களை வாழ வைக்கும். ஆனா நலமில்லா வார்த்தைகள் எப்பொழுதுமே நலமில்லா வார்த்தைகள் எந்த கட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நச்சாய் மாறி கொன்றுவிடும், நெருப்பாய் மாறி இதயங்கள் நொறுங்கிவிடும். அது அது பொது வாழ்க்கையில மட்டுமில்ல, குடும்பத்திலையும் தான், கணவன் மனைவிக்கு இடையிலையும்
0: தான்.
1: அதான் இது இந்த வார்த்தை பிரயோகங்களால் தான் ஜோதி இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வாரதே. அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு அடுத்த வார்த்தை இல்லாமல் அமைதியாகவே சில நேரம் அது பெரிய பெரிய நெருப்பாய் மாறும். சில குடும்பங்களுக்கு பிரிவுகளுக்கும் காரணம் இந்த வார்த்தை பிரிவுகள் தான். அதான் முக்கியம், அதுதான் ஆரம்பம், ஆரம்ப புள்ளியே
0: அதுதான்.
1: அதனால்தான் வள்ளுவன் குறள் ஒன்று எடுத்துக்கிறேன் ஜோதி. சுழல் வெள்ளன், சுழல் வெள்ளன் சோர்வில்லன், அவனுக்கு சோர்வே இல்லை. ஆனால் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளன் யாருக்கும் அறிவு.
0: அருமையான குரல் பார்க்கல இந்த அதிகாரத்துல, எனக்கு பிடித்ததால நான் உங்களோட ஏற்கனவே நாம பேசி இருக்கிறோம். என்ன சொல்லுங்க ரவிபாலா, ஏற்கனவே நாம பேசியதை விட திரும்ப திரும்ப ஒரு அதிகாரங்களே அதிகமா எல்லாம் பேசி இருக்கிறோம். பேசுகிற பொழுது திரும்ப திரும்ப ஒரு பட்டை திட்டிய வைரம் மாதிரி ஒவ்வொரு குரல் பார்க்கலும் அதனுடைய பொருளும் நீங்க சொல்ற விதமும் இன்னும் மிளந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் இருந்ததை விட.
1: ஆமா, ஆனா அந்த முதலாவது குரல் அந்த அதிகாரத்துல முதலாவது குரல் அது எனக்கு பிடித்த குரல். அதான் உண்மை, நானலம் என்னும் நலமுடைமை அந்நலம் யா நலத்து உள்ளது வந்து அதை விட மாதிரி ஒன்றுமே இல்லை. உலகத்துக்கு தேவையானது அதுதான் நானலம் தேவை. அது அதான் நானலம் எப்பொழுதுமே இருக்கணும் எல்லாருக்கும், கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும், அவர்கள் அந்த செவி, அந்த செவி புலன் எங்களை நாடி பேசிக்கொண்டிருப்பவரை நாடி வருவது எங்களுடைய நற்சொற்களால, எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களாலதான் அத்தனையும் எங்களை நாடி வரும். அது அது அது அத்தனை இடத்திலும் வாழ்க்கையின் உண்மை தத்துவம் அதுதான். இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும், அது கணவன் மனைவி, தாய்தகப்பன் பிள்ளைகள், அதையும் தாண்டி சுற்றார் உறவினர், இவர்கள் எல்லாம் எங்களோட பிணைத்து வைத்திருப்பது இனிமையான வார்த்தைகள் தான். தமிழ்ல அது அக்கிதக்கமா இருக்குது, காய்கள் இல்ல கனிகளா பழுத்து போயிருக்குது. நாங்கள் அதை கவர்ந்து கொள்ள வேணும், அதை பிடிச்சு அதை எங்களுக்கு வசமாக்க வேணும், அந்த திறமைதான் வேணும்.
0: அதைத்தான் அவர் கேட்கிறார். இன்சொல் இனிது என்றால் காண்பானவன் குழு வன் சொல் வழங்குவது 10வது அதிகாரத்திலே கேட்கிறார்.
1: அதான் நல் வார்த்தைகளை நாங்கள் ஆய்ந்து அதை கோர்த்து விட்டோம் என்றால் நல் கவிதையும் வரும், நவரச கவியும் பொங்கி வழியும்.
0: நவரச கவி பொங்கி வழியும், என்ன செய்யற, ஞாயிற்றுக்கிழமை காலையில பொங்கி வழியுதான், பரவாயில்ல பார்ப்போம். மிக்க நன்றி.
1: தமிழை நேசிப்பவர், தமிழில் ஆர்வம் கொள்ளவர், தமிழ் என்று தமிழை அமுதென்று எண்ணுபவர் யார் யாரோ அவர்கள் எல்லாம் அத்தனை சொற்களையும் பொறுக்கி நவரச கவியரங்கில் கவி தருவார்கள்.
0: அப்படியா, சரி சரி, அது நவரச கவியரங்கம் என்ன நேரம் நடந்தாலும் பரவாயில்ல, அதிகாலையில நடக்குதோ மிட் நைட்ல நடக்குதோ வந்து கவி தருவார்கள்.
1: ஆமா, இந்த அதிகாரத்துல நீங்க கொண்டிருக்கிறீங்க, நான் இந்த நல்வாழ்த்துக்களை உச்சரித்திருக்கிறேன், அது நன்மையா பயப்படும் ஜோதி.
0: மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும்
1: சந்திப்போம். நன்றி, நன்றி ஜோதி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், பேச பேச கேட்க தோன்றும் சொற்களை பேச வேண்டும். மிக அருமையாக குரட்பாக்களையும் எடுத்து சொல்லியிருந்தார். குரட்பாக்கள் இல்லாது விட்டால் நீங்க பொதுவா பேசலாம், அதைத்தான் தெய்வப்புலவரும் எங்கே சொல்லியிருக்க. சொல்லுக சொல்லை, சொல்லுக சொல்லை புரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. மிக அருமையா சொல்லியிருக்கிறார். சொல்லுக சொல்லை புரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. மிக அருமையான ஒரு குரல் பா. இந்த சொற்களை நாம பிரித்து வாசிக்க வேண்டும். அது எப்படி சொல்றது, அதை ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி மிக அழகாக வாசிக்கின்ற பொழுது எல்லாருக்குமே புரிந்து கொள்ளும். அந்த வகையிலே சொல்லுக சொல்லை புரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று மிக அருமையாக இலகுவாக விளங்கக்கூடியது. மற்ற புரிதோர் சொல் வேறு ஒரு மாற்று சொல், ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவான வேர்டு அதுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை வெல்ல முடியாத, இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற சொல்லை விட அதுக்கு மேலான வேறு எந்த சொல்லையுமே அதுக்கு ஈடாக்க முடியாத ஒரு அன்பீட்டபிளான ஒரு வேர்டை நாம் யூஸ் பண்ணணும் என்பதை, அப்படி சொற்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் பேசுகிற பொழுதாடா எல்லாருமே வாய்ப்புலேருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வியப்போடும், அழுடா இந்த மாதிரி சொற்களை போட்டு தாக்குறாங்களே, எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சொற்கள், சொல்லாடல், இவ்வளவு ஆளுமை, சொத்திறன், சொல்லாட்சி, மிக அற்புதமாக சில பேச்சாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு கருமையா இருக்கும் இல்லையா. சில பேச்சாளர்கள் பேசிட்டே இருப்பார்கள், சபையோர் ஆடியன்ஸ் வந்து கதைத்து கொண்டே இருப்பார்கள், அதுக்கு சில பேச்சாளர்கள் பேசுகின்ற பொழுது மிக சுருக்கமாக சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் மிக அருமை. சரி, விளக்கமா சொன்னாலும் சிலர் பேசுகிற பொழுது அந்த சபையை மிக அடக்கமாக அமைதியா இருந்து கேட்டுட்டு இருக்கும், சிலர் பேசுகிற பொழுது சபையோர் வந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பேச்சாளர்ல தான் இருக்குது, அந்த வார்த்தை பிரயோகம், அது மட்டுமல்ல குரலேற்று இருக்கும், அது மட்டுமல்ல அவர்கள் சொல்லுகின்ற அந்த விடயம், அப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதை விட அவர்களுடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் வந்து அது கூட, அதுக்காக கையை கால உயர்த்தி பெரிய அட்டகாசம் போட்டு பேசுறது இல்லை, அளவோடு அதுல கூட ஒரு இதமான ஒரு இனிமை இருக்கு ஒரு பேச்சாளர்ல இல்லையா. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம். எங்களோட பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்களோ,
2: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: தொடர்ந்து நாங்கள் நேயர்களையும் சந்திக்க போன்றோம். அற்புதமாக வார்த்தைகளினுடைய வலிமை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்க. சொல் வீச்சு என்பது வாழ்வீச்சை விட பலமானது என்று சொல்வார்கள். அப்படி சொற்கள் எவ்வளவுக்கு பலம் மிக்கவை, எவ்வளவுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவை. ஆக சண்டை போடுறதுக்கு மட்டும்தான், வாய் தர்க்கத்துக்கு மட்டும்தான் சொற்கள் என்றில்லை, எத்தனையோ உயர்வுகளை கொடுக்கக்கூடியவை. ஒரு ஒற்றை வார்த்தை போதும் ஒரு ஜீவனை, ஒரு ஆன்மாவை நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெற வைத்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. ஒற்றை வார்த்தைக்கான நீ எதுக்கு கவலைப்படுகின்றாய், நாம் இருக்கின்றோம், அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை கூட காணும், அது நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை ஓகே நம்மளாலும் வாழ முடியும், சோர்ந்து போக தேவையில்லை. அப்படி பலர் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளால் சோர்ந்து போயிருப்பார்கள். அது நிதி பிரச்சனையா அல்லது வாழ்வியலா குடும்பமா இல்லைன்னு சொன்னால் இழப்புகளா எதுவும் ஒன்றில்லை. அந்த அந்த அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை கூட நம்மளை எழுந்து நடக்க வைக்கும் இல்லையா, எத்தனையோ சாதிக்க வைக்கும். ஆகவே அப்படியான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் குறித்து பேசிட்டு இருக்கிறீங்க. மிக அருமையாக பொறுமையோடு காத்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: இத வந்து பஞ்சாயத்து என்ன சொன்ன வார்த்தைகள், நாங்கள் வீட்டுக்காரோட கலை கேட்க அந்த அகங்காரமா கலைக்க கூட சொன்ன. நான் வந்து கூட வீட்டை வந்து இப்ப தங்கச்சி அக்காக்களோட அம்மாவோட கலைக்க கூட குரணைக்காதீங்க எடுத்து தாவீங்க, கோவிக்காதீங்க எடுத்து தாவீங்க, அப்படித்தான் கலைப்பேன். அதைதான் சின்ன இறைச்சியா வந்து வானொலியிலையும் வந்து சொல்வேன், குரணைக்காங்க எனக்கு விலங்குல கத்திருப்ப சொல்ல முடியுமான்னு கேட்கறத வந்து அங்க கலைக்குதான் அப்படி இறைச்சியா வானொலியிலையும் வந்துடும். அதே போல நீங்க சொன்னீங்க அந்த மற்றவை அவமதிக்கணும் என்று சொல்றீங்களே, அந்த அவை வந்து நிச்சயமா தங்களைத்தான் அவமதிக்கணும். இணையங்கள் வழிய மற்றவையா கேவலப்படுத்தினோம் இல்லோ, அவை அது வந்து தங்களை தாங்களே அவை கேவலப்படுத்தின, தங்கட முகம் இதுதான் என்று சொல்லி அவைகள் தன்றாக நிச்சயம் அது அவைகளுக்கு தான் அது பரிசாக மீண்டும் ஒரு வடிவில போகும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றது நான் வந்து 545 சொல்ல சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இது சலமன் பாப்பையால சொல்லுகிறார். தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுவேண்டு. இப்ப நான் வந்து கூட வீட்டையா கூட அம்மா அப்படி என்றால் அக்கா சங்கத்தியார்களா சோகம் இருந்தா கூட அவர்களுக்கு சொல்லுவேன், நீங்க சிரிச்சு கொண்டிருங்கோ, நீங்க கலைக்கிற வார்த்தைகளை வீட்டுல கவனமா இருங்கோ, நீங்கள் எதிர்மறை வார்த்தை கலைச்சிங்கன்னா நான் இப்போ மகாலட்சுமியை தான் கூட சொல்றது, நான் மகாலட்சுமியே பெறமாட்டா புன்னகழுக்கோண்டோ. அதே போல நான் இப்போ இப்ப எனக்கு தெரிய அம்மா பிரிஞ்ச வழிகளோ இல்லாட்டி என்னை பிரிஞ்ச மனதை பிரிஞ்ச வழிகள்களோ கூட நான் வெளியால புன்னகைக்கிறேன்னு சொன்னா, நான் சோகமா இருந்தா இந்த பிரபஞ்சன்னைக்கும் உன் சோகத்தை விரும்புறானுண்டு. அப்ப நான் எப்பவும் புன்னகையோடு இருப்பேன். அப்ப சில பேர் ஜோசிப்பினம் என்ன இவர் வழியா இவர் உண்மையா நேசித்தார், அப்படி நேசித்தவாள் எப்படி சிரிக்க முடியும், எந்த வழி எனக்கு தான் தெரியும் அவளா வழி. அதை நான் வெளியால புன்னகைக்கிறேன், நான் புன்னகைத்தா இருந்தா இந்த பிரபஞ்சம் இன்னைக்கும் அவன் எப்பவும் மகிழ்ச்சியை விரும்புறான்னு அந்த மகிழ்ச்சியான்னு. மற்ற நான் எப்பவும் சொல்லைக்குள்ள அந்த கவிதைகள்ல கூட இந்த அன்பு நிச்சயம் சேரும், இப்படி சந்திப்போம், இயந்தலே சந்திப்போம்னு உறுதியா சொல்வேன், ஏதோ பார்த்த மாதிரி. ஆனால் நான் இதை உறுதியா சொல்கின்ற போது நிச்சயமாக நானும் வளர்ந்து அந்த பிரியமானவர்களும் வளர்ந்து ஏதோ ஒரு வழியில நாங்கள் எங்களுடைய அன்பு ஒரு நாள் சந்திக்கும் என்று அந்த சொல்ற வார்த்தைகள் இருக்கு, நான் நம்புறேன். அதே போல நான் மற்றவைய வாழ்த்துறத கூட வாழ்த்துறதோ இல்லாட்டி மற்றவைக்கு சொல்ற சொற்கள் கூட நான் எப்பவும் வந்து அதை வந்து உங்களுக்கு இது நடக்கும் என்று சொல்ல மாட்டேன், ஏற்கனவே நடந்த மாதிரித்தான் அவர்களுக்கு சொல்லுவேன் எப்பவும். இப்ப உதாரணத்துக்கு ஒன்ற செய்தம் என்று சொல்ல போனமுன்னா உங்களுக்கு அது வெற்றிகரமா சிறப்பா நடந்து கொண்டிருக்கும், அப்படி நடந்த மாதிரியே நீங்க பாருங்க சொல்லி. மற்றது நாங்கள் ஆக்களோட கதை கேட்குள்ள கூட இப்ப எப்பவுமே வந்து இப்ப சில ஆக்களோட கதை கேட்குள்ள கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லுவார்கள். அந்த நான் உடனே சொல்லுவேன் அந்த கஷ்டம் என்ற வார்த்தையை சொல்லாம மாத்தி சொல்லுங்க. இப்ப நான் கூட என்னுடைய கிரெடிட் கார்டு காசு கட்டேக்க கூட நான் நன்கொடை கொடுப்பதான் நினைச்சுதான் அதை நெச்சு போடுவோம். அப்பவே நாங்க எதையுமே நாங்க வந்து எதிர்மாற நினைக்காம நாங்கள் அந்த சொல்ற சொற்களை மாற்றி சொன்னாலே நிறைய மாற்றங்கள் வரும் என்று நான் சொல்லிக்கொண்டு மற்றவையும் காய்க்கொண்டு.
0: மிக நன்றி புருஷோத்தமா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். 10:30 வரைக்கும் நீங்க தொடர்ந்து இணைந்து கொண்டு வார்த்தைகளின் வலிமை குறித்து நீங்க பல இடங்கள்ல நீங்க சந்தித்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கைய நல்ல சிறப்புகளை கொடுத்திருக்கலாம். அதே நேரம் சில வார்த்தைகள் உங்களை புண்படுத்தி இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு அறிவுரைக்கிறதுக்கும் அறமுரைக்கிறதுக்கும் பல விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில இருக்கும். அவை குறித்து நீங்க பேசுங்க. அருமையான குரல் பாக்கள், இதுல இருக்கிற குரல் பாக்கள் ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப பிடித்த குரல் பாக்கள். நீங்களும் எல்லாரும் குரல் பாக்களையும் சொல்றீங்க, பொதுவாகவும் பேசிக்கொள்ளலாம் நீங்க. அதிலே இன்னொரு குரல் பா, வேட்ப தாம் சொல்லி பிறல் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசு அற்றார் கோள் என்று சொல்லப்படுகின்ற வேட்பது வேட்ப என்றால் மற்றவர்கள் விரும்பும்படியாக சொல்றது. பயன்கோடல் அதாவது பயனுள்ளவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதல், பயனுள்ளவற்றை கூறுதல், அந்த மாதிரி சொல்ல. கோள் என்பது ஒரு கொள்கை, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொற்களை கையாண்டு மிக அருமையாக. இப்பொழுது மற்றவர்கள் விரும்பும்படி பேசுவது, நாங்கள் பேசுறது ஒரு பக்கம், அதே நேரம் நாங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கிறது இல்லை விஷயம். ஆகவே இப்போ நாம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ரெண்டு டூ வே கம்யூனிகேஷன் இல்லையா. அப்போ மற்றாக்கள் சொல்றதை நாங்கள் கேட்க வேணும், அது சில நேரங்களில் நாங்கள் கேட்கறதுக்கு தவறி விடுகின்றோம். எப்பொழுதுமே சொல்வார்கள், நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக, நல்லா பேசுறது மட்டுமல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு கேட்போராகவும். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, கேள்வி செல்வம் கேள்வி வழியாக செவி வழியாக நாம் எங்களுடைய அறிவினை எங்களுடைய நாலேஜை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம். நூல்கள் மட்டுமல்ல கேள்வி வழி கேள்வி செல்வம். ஆகவே ஒரு குட் லிசனராக நாம் இருக்க வேண்டும். அதை மாணவர்களுக்கு கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நீங்கள் மற்றவர்கள் பேசுவதற்காது கொடுத்து கேட்க வேணும். முதல்ல கேட்டுக்கொண்டு தான் பதில் அளிச்சா இன்னும் சிறப்பு. சிலர் அப்படி இருக்க மாட்டார்கள், கேட்கவே மாட்டாங்க, கேட்பது தான் சிறப்பு. ஏனென்றால் என்னொருவர் சொல்லுகின்றதை நாங்கள் கேட்கிற பொழுது பல விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்குள்ள என்ன இருக்கு, என்னத்தை சொல்ல வருகின்றது, ஒருவர் சொல்கிற வருகின்றார் என்று சொன்னால் அதை கேட்டால் தான் எல்லாருக்குமே திருப்தியாக இருக்க, கேட்காமல் ஒன்று கேட்கலாது. அப்படியெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. இன்னொரு ஜீவன் அமைதி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுவாரதை நாம் கேட்டால் தான் அந்த ஆன்மாவுக்கு நாம் அமைதியை கொடுக்கின்றோம். இல்லாமல் இல்லை சொல்லக்கூடாதுன்றெல்லாம் சொல்லாமல். ஆகவே நாங்கள் பேசுவது மட்டுமல்ல மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அந்த பயனுள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளுதல் என்பது எப்பொழுதுமே சிறப்பானது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: இனி
1: வணக்கம். இது எங்க இருந்து வருது, எப்படி தொடங்குது, வீடுகள்ல இருந்துதான் வரணும் பிள்ளைகள் பழகி, ஸ்கூல்ல பள்ளிக்கூடங்கள்ல இது ஆகலும் மோசம். ஓ, பள்ளிக்கூடம் அந்த புலிங் அந்த மாதிரி போய் ஒருத்தர் நிறத்தை ஒருத்த உடல் அமைப்பு அந்த தங்களுக்கு அந்த ஆக்கள் பட்டம் வைக்கிறது, தங்களை மெனஞ்சதுன்னா அந்த பிள்ளை படிச்சு முடிஞ்சு வர மட்டும் அந்த பட்டம் தான் நிலைக்கும், அவன் படிப்பு நிலைக்காது.
0: அதெல்லாம் ஒருவர் புலி பண்றது என்பது மிக மோசமானது. அது
1: மோசமானது,
0: மாணவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிக மோசம் நேரடியாக
1: அந்த சோனா பாக்கைக்குள்ளதான் அவை சொல்லிச்சுன்னா தங்களுக்கு 3-4 வயதுல அக்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறனாம் அந்த சொல்ல நினைச்சாலே தங்களுக்கு நித்திரையில கையால் எல்லாம் நடுங்குதுண்டு. நீ நான் அவளை கோபிநாத் எல்லாம் பார்த்தேன். அப்பதான் நான் யோசனை ஆக்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் இன்றைக்கும் இவ்வளவு வளர்ந்து படிச்சு நல்ல வேலையில இருந்து கூட அந்த ஒரு சின்ன சொல்லு அந்த பிள்ளைகள் இந்த மனதை அவ்வளவு தாக்கப்படுத்தி இருக்கண்டு. ஆனப்படியேத்தான் எப்பவும் நாங்கள் கடைக்கைக்குள்ள மற்றவன் மனது ஒன்று வந்து நாங்கள் இதனோட முக்கியமா அந்த நிறம் அந்த உடம்பு அதுகளை தான் கூடுதலாக கதக்கினோம். பெண்கள் அது பெண்களுக்கு கூடுதல அந்த வளர்ந்த பிறகு அவிந்து அவியலா கடைக்குள்ள கத்தனை இருந்துச்சுன்னு பாக்க நான் அதை
0: கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி. இப்படி வார்த்தைகள் உங்களை தாக்கின மாதிரி நீங்க பல இடங்கள்ல உணர்ந்திருப்பீங்க அப்படியா?
1: அப்படி எங்களே இந்த பிள்ளையில தாக்கிச்சது. அதால தான் ஒண்ணும் இல்ல, உங்களோட பிள்ளை உங்களோட பிள்ளை தானே பிள்ளை, உங்களோட பிள்ளையே சொல்லணும்ன்றதுக்காக இந்த பிள்ளை கரப்பண்டா அது எங்க பிரச்சனை, அது பச்சையா இருக்கட்டும் நீளமா இருக்கட்டும் அது இந்த பிள்ளைதான்
0: அப்படி சொல்லிருக்காங்க. சரி, அதே நேரம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன உற்சாகம் கொடுத்திருக்கு வாழ்க்கையில என்று சொன்னா, அப்படி ஏதாவது சந்தர்ப்பம்
1: பிள்ளைகளுக்கு படிப்பட்டது
0: சொல்லிச்சுனா
1: குடுத்து வச்ச நீ என்று சொல்லிச்சுனா, அதை விட வார்த்தை எனக்கு என்ன வேணும்
0: என்ன வேணும்.
1: ஆனா மனைவிக்கும் சொல்லிச்சுட்ட நல்லா பிள்ளைய வளர்த்திருக்கிறேன், இது வேணும் எனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இது காணும்
0: நன்றி வணக்கம். ஆகவே சொற்கள் இவ்வளவுக்கு மகிமை வாய்ந்தவை என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. கீதா அம்மா அவர்கள் கூட இணைகிறதுக்கு அவருக்கு இணைய முடியாம இருக்கிறது இன்னும் தெரியவில்லை, அவரும் ஆயத்தமாக இருந்தார் வருவதற்கு. நீங்க கூட இணைந்து சிறப்பிக்கலாம் நேர்களே 10:30 வரைக்கும். கீதா அம்மாவும் நிறைய பேசுறதுக்கு ஆயத்தமா இருந்திருப்பா. ஆமா, பார்ப்போம் இணைகின்றார என்று நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. மிக அருமையான குரல் பாக்கள். இதுல இன்னொரு குரல் பா, சொலல் வெல்லன் சோர்வீலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளவுக்கு நம்மளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவ்வளவுக்கு ஆளுமை திறன் உள்ளவர்களாக திருவள்ளுவர் பேராசான், சும்மா இல்லை பேராசான் இல்லையா, எந்த பேராசிரியரும் சொல்லாதது எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வ புலவர் சொல்லி இருக்கிறார்னா பாருங்க, இப்படியான வார்த்தை பிரயோகங்கள். சொலல் வெல்லன் சோர்வு இளன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது என்று சொல்கிறார். சொலல் வெல்லன் பேச்சாற்றல் மிக்கவன், ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமான பேச்சாற்றல் இருக்கும், கேட்டுட்டே இருக்கணும் மாதிரி, அந்த மாதிரியானவர்கள் சொலல் வெல்லன். ஒரு மாஸ்டர் ஸ்பீக்கர், மிக அருமையாக பேசக்கூடியவர்கள், மிகச்சிறப்பாக. ஆகவே தெளிவாக பேசுகின்ற அந்த ஆற்றல் படைத்தவனாகவும், அதே நேரம் பேச்சில் சோர்வோ பிழையோ இல்லாதவர்களாகவும், அது மட்டுமல்ல ஒரு சபைக்கு ஒரு அவைக்கு அஞ்சாதவர்களாகவும் இருப்பவர்களை எதிர்த்து பேச்சில் வெல்வது எவருக்கும் கடினமான ஒரு செயல் என்பதனை சொல்கிறார். அவர்களை யாரும் வெல்ல முடியாது, அவ்வளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் அவர்கள். தாங்களும் பேசுவார்கள், பேச்சில் சொல்லல பிழை சோர்வு எதுவும் இல்லாமல் ஒரு சபைக்கு அஞ்ச மாட்டார்கள். ஏன் சபைக்கு அஞ்ச வேண்டும்? நாம் எந்த சபையில் பேசுகிறோம் என்பதை பார்த்து நாம் பேசணும், அதுவும் திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே எந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம், யாருக்கு முன்னால், எந்த மாதிரியான மக்கள் கூட்டத்துக்கு முன்னால் பேசுகிறோம், எந்த துறை சார்ந்தவர்களுக்கு, இப்போ பாடசாலையில் போய் மாணவர்களுக்கு முன்னால் பேசுகிற பொழுது குடும்பத்தை பற்றி பேச முடியாது இல்லையா, அல்லது ஒரு கிராமத்தில் போய் அவர்களுக்கான ஒரு தூண்டுதல் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்குற பொழுது அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அவைகிட்ட போய் ஒரு ஹை எண்ட் பீப்புள்கிட்ட பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு துறை சார்ந்து நாம் பேச முடியாது. அப்போ எங்கே நாங்கள் பேசுகின்றோம், எப்படி பேசணும், எந்த வார்த்தை எந்த பதங்களை நாம் பயன்படுத்தணும் என்பதை தெரிந்து பேசுவது, இதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை நேர்களே. அது வீட்டிலேயே தான், மனைவிட்ட பேசுறது ஒரு மாதிரி, குழந்தைகிட்ட பேசுறது இன்னொரு விதமான ஒரு உணர்வலையை கொடுக்குற விதமும் அந்த சொற்களும், ஒரு நண்பனிட்ட ஒரு காதலிட்ட அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பேச்சும் வித்தியாசமானது.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
0: நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். இணைந்து சிறப்பிக்கலாம் என்னும் 9 நிமிடங்கள் இருக்கின்றன நேயர்களே. நேரம் இப்பொழுது 10:21. அதிலே இன்னும் சில குரல் பாக்கள் விடுபட்டு இருக்கின்றன, அவற்றை யாரும் தொடவில்லை என்று நினைக்கின்றேன். அதில் மற்றொரு குரல் பா, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் என்று சொல்கிறார். அது என்னது? விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனித சொல்லல் வல்லாறு பெறின் என்று சொல்லி சொல்கிறார். ஞாலம் என்பது உலகம் என்பது எல்லாருக்குமே தெரியும். வல்லாறு என்பது திறமையுடையவர்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் சொல்றேன், என்னுடைய பேச்சை கேட்கிறீங்களோ இல்லையே, இந்த பிள்ளைக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னு பேசுறீங்களோ தெரியல. இருந்தாலும் கூட சிலர், அடடா திருவள்ளுவம் எங்கேயோ ஒரு புத்தக அலமாரியில உறங்கி கொண்டிருப்பதை கொண்டு வந்து சொல்லுறாங்களே என்று சொல்லி யார் சரி நினைக்கிறீங்களோ தெரியல. சிறப்பாக நினைத்தா சரி. ஆகவே நாங்கள் கருத்துக்களை சொல்கின்ற பொழுது மற்றவர்கள் கேட்டு மனம் மகிழும் வண்ணம் நாங்கள் சொல்ல வேண்டும். அது பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். பயன் இல்லாததை சொல்லக்கூடாது, அது கூட இன்னொரு அதிகாரம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த மாதிரி நாங்கள் நல்ல விடயங்களை சொல்கிற பொழுது எங்களுடைய கருத்துக்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். உலகம் நாங்கள் சுட்டி காட்டுகின்ற ஏதாவது ஒரு ஏபல் செய்கிறோம், அதை செய்யுங்கண்டா சில வேளை எங்களோட வார்த்தைகளை பார்த்துவிட்டு, அதனா இந்த மாதிரி வார்த்தை சொல்ற பிள்ளைன்ற கருத்தை நாங்கள் ஏற்க வேணுமா, வேற வேலை இல்லையா அப்படி சொல்வார்கள். ஆனா சிலர் வேறு அந்த நல்லா பேசுற போது கருத்துக்களை மிக அற்புதமா மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் கூறுகிற பொழுது நாம சொல்கின்ற ஏவலை மற்றவர்கள் கேட்பார்கள், நானும் இதை வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்க்கலாமே. ஆகவே இனிமையாகவும் இருக்கணும், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பேச்சு இருக்க வேணும். அதையும் இதையும் வேண்டி இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கமைப்பு இருப்பது சிறப்பு இல்லையா? அது ஒரு ஒரு சிறந்த மேலாண்மை, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாகவும் இருக்கும், ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு மிகச்சிறந்த அடிப்படை இந்த பேச்சு தான். அதெல்லாம் இருக்க வேண்டும். இருக்கின்ற பொழுது தான் இப்போ ஒரு எம்ப்ளாயீஸையோ அல்லது எல்லாவற்றையும் வீட்டிலேயும் தான் அரவணைத்து போகலாம். இப்பொழுது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு பற்றி சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதுமே அதை நாம பேசுகிறோம். கனவு காணுங்கள், எந்த கனவு வாழ்க்கையில நாம முன்னிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம் இல்லையா? ஆகவே மற்றவர்கள் பின்பற்றும் வகையில் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அது மிக அருமை. பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசு அற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்று சொல்கின்றார். காமுறுவர் என்றால் மற்றவர்கள் விரும்புவார்கள். மாசற்றவற்றை, பிழையற்ற, அதே நேரம் சுருக்கமான சில சொற்களால் கருத்தை தெளிவாக சொல்ல தெரிந்தவர்கள் சிறப்பானவர்கள். தெரியாதவர்கள் கண்டிப்பா இப்பொழுது பேச்சை நீட்டி, நானும் நீட்டி முழக்கிறனோ தெரியல, பேச்சை நீட்டி முழக்காம சுருக்கமா இப்பொழுது திருவள்ளுவர் சொன்னார். ஒரு குறள் பாவில் ஒன்லி 7 சொற்கள் தான் இருக்கு, அது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதை அவ்வையார் கூட புகழ்ந்திருக்கின்றார் இல்லையா. ஆகவே அணுவை துளைத்து, ஞாபகத்துக்கு வருது, அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரைத்த குறள் என்று சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அந்த ஆற்றல் என்பது எழுத்தாளர்களுக்கும் வேண்டும், பேச்சாளர்களுக்கும் வேண்டும். அதால ஜோதி பாட்டிய குறைத்து கொண்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம். நீ என்ன ஒரே ஒரு குறள்பா, இணர் உழ்த்து நாரா மலர் அணையர் கற்ற உணர்ந்து துணர விரித்து உரையாதார் என்று சொல்லி சொல்கிற துணர ஒரு குறள், ஒரு சொல் துணர, மற்றவர்கள் உணரும்படியாக என்று சொல்லி. ஆகவே அந்த குறைப்பா, இணர் உழ்த்து நாரா மலர் அணையர், அந்த மலர் மாதிரி இருப்பவர்கள் அணையர் கற்ற உணர்ந்து துணர விரித்து உரையாதார் என்று சொல்லி சொல்கின்ற அந்த குறைப்பா என்ன சொல்லுது என்று சொன்னால், நாங்கள் நிறைய நூல்களை படிச்சிருப்போம். அந்த நூல்களில் உள்ள கருத்துக்களை மற்றவர்களுக்கு எளிதாக இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு விளக்க சொல்ல வேண்டும். இல்லாட்டா நாங்கள் படித்ததில் பயன் அது சிலருக்கு நல்ல கைவந்த கலை. அதைத்தான் நான் சொன்னேன், எந்த மாதிரி நாம பிரசன்டேஷன் செய்கின்றோம் என்றதே. இப்பொழுது ஒரு வகுப்பில் நாம அதை ஒப்புவிக்கிறோம் என்று சொன்னால் அது ஆசிரியருக்கு பிடிக்கும், மாணவருக்கு. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு ஸ்டேஜில் செய்தால் கூட, வானொலியிலையும் அந்த மாதிரி தான். இல்லை என்று சொன்னால் சில பூக்கள் கொத்தாக மலர்ந்திருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் அந்த பூக்களில் மனம் நல்ல ஒரு வாசனை வராது. அது மாதிரி தான் இந்த அறிவுள்ளவர்களும் அவ்வளவுக்கு படித்திருப்பார்கள், இத்தனையோ படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் கூட அதை வெளியே சொல்ல எடுத்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல தெரியாதவர்கள் சரியாக இந்த கொத்தாக மலர்ந்திருந்து மனமில்லாத மலர்கள் போன்றவர்கள் என்பதை எப்படி அவர் கம்பேர் பண்ணியிருக்கிறார், எப்படி உவமைப்படுத்தி இருக்கிறார் என்பது மிக அற்புதமாக இருக்கிறது இல்லையா. அந்த மலர் அழகா இருக்குமான வாசனை இல்லை. அப்படித்தான் நிறைய படித்தாலும் நல்லா சொல்ல தெரியாதவர்கள் மனமில்லாத மலர் போன்றவர்களாகவே நம்ம எந்த விடயத்தையும் மிக சிறப்பாக சொல்ல வேண்டும். அந்த பிரசன்டேஷன் ஸ்கில் என்பது மிக மிக முக்கியமானது என்பதனை சொன்னீங்க, சொல்லியிருக்கிற நீங்களும் கூட எல்லாருமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர போன்றேன். ஆகவே சொற்கள் என்பவை சாதாரணமான விடயம் அல்ல. ஒரு வாழ்வியலை சிறப்பாக வடிவமைக்கவும் அதே நேரம் வாழ்வியலை சிறப்பாக அழித்து விடுறதுக்கும் சொற்களால் முடியும். ஆகவே அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளின் வலிமை பேசியிருந்தோம். மிக அற்புதம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்து வைத்த அந்த அரும்பெரும் பொக்கிஷம், அந்த ஞான பிழையிலிருந்து இன்று 65வது அதிகாரத்தை எடுத்து பேசியிருக்கின்றோம். அருமையான குறள் பாக்கள் இல்லையா, உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சில அதிகாரங்களும் மிக அருமையாக இருக்கும் அந்த குறள் பாக்கள். அது மாதிரி தான் இந்த அதிகார குறள் பாக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பயனுள்ள விஷயமும் கூட எல்லாருக்கும் வாழ்வியலே. மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தமிழ் எஃப்எம்மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஸ்ரீ செந்தல்நாதன் அவர்கள் இணைவார் உங்களோடு. மீண்டும் சந்திப்போம்.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 டாலர் வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
10: Everything okay? No problem, Dijinam.
9: Bar kalamu closing da, tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
10: 0155.
9: செல்லமில்லடா செல்வம்.
10: சரி சரி.
13: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
14: CMR தமிழ் HD.
13: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
14: தமிழ்
13: HD தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

ஏய் எவனா சப்ளை

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-27.

0: உழைத்திடும் முதல் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டு அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
8: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
10: Music Connects.
9: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000, 416-489-2000. GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு
3: GTA-வில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
5: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
6: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
7: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்
8: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது
7: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
9: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
11: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும் அன்பே இல்லறத்தின் இனிய பயன்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638, அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் ப்ரூக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: அனைவருக்குமான சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikki maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்பரோ. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: HD WHD இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca Crossborder AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம் $1,000 sign-on bonus $500 referral bonus Midwest America Canada dedicated lanes வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் Crossborder அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120 உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப் நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும் மறந்துவிடாதீர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள் யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது
1: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
2: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும் அன்பே இல்லறத்தின் இனிய பயன்

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழகியங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழகியங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும் அன்பே இல்லறத்தின் இனிய பயன்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27-இல், 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற
7: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மணத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் போப் பிளாக்மெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரோ குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கண்டித்து எதிர்வரும் 12ஆம் தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் தற்பொழுதைய பொருளாதார வளர்ச்சியை சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கனடாவின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மின்சார தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கேப் பிரிண்டன் வீதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஈரானில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று வெடித்ததில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 23 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 செல்சியஸிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 24, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24, வரும் புதன்கிழமை காலைப்பொழுது வெப்பநிலையாக 20 காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6479 9757 6479 9757. 24
0: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: அழகிய மாலை பொழுதில் சீமட்டமலை ஸ்டீன் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664 4462 22 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு குருவியும் ஒரு முயலும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். இந்த குருவி வந்து இந்த முயலுக்கு வந்து தூர எல்லாம் இடத்துக்கு சென்று உணவு கொண்டு வந்து பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குமா. இப்படியே வழக்கமாக இருந்த பொழுது ஒரு நாள் பார்த்தால் இந்த முயலை வந்து காணவில்லையா. ஒரு நாள் ஆயிட்டு, இரண்டு நாள் ஆயிட்டுது, ஒரு ஐந்து நாட்கள் ஆகி ஒரு வாரமாகியும் இந்த முயல் வந்து அந்த தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரவே இல்லையா. இதை பார்த்து அந்த குருவி வந்து மிகவும் சோர்வாக இருந்ததாம். இது ஒரு நாள் இது எங்கேயாவது இடம் மாறி போய்விட்டதாண்டு தேடி இந்த காட்டு அந்த பெரிய ஒரு காட்டில் வந்து தேடி அலைஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த குருவி இந்த ஒரு வாரமாகவே இதை காணவில்லையாண்டு அது சாப்பிடவும் இல்லையா, தண்ணி குடிக்கவில்லையாம். அது இந்த குருவியை தேடிக்கொண்டு இந்த முயலை தேடிக்கொண்டே இருந்ததாம். ஒரு நாள் கண்டுபிடித்து விட்டதாம், தேடி தெரிந்து கண்டுபிடித்து விட்டதாம். கண்டுபிடித்தால் அந்த முயல் வந்து இன்னொரு முயலுடன் இருந்ததை அதை பார்த்து விட்டதாம். அப்போ போய் நேரடியாக கெடுதாம், எங்கே போய்விட்டாய் நண்பா, உன்னை நான் காணவே இல்லை, என்ன ஆச்சு உனக்கு, வழித்தடவை தவறி நீ போய்விட்டாயான். அப்பொழுது அந்த முயல் சொல்லித்தாம், இல்லை நான் வந்து உணவு தேடி அலைந்து வந்தேன், அப்பொழுது இந்த முயலை கண்டுவிட்டேன், இந்த முயல் தான் தனக்கு எல்லா உதவியும் செய்தது, சாப்பாடெல்லாம் எடுத்து தந்ததுன்னு சொல்லித்தாம். அப்போ சரி இருக்கட்டும் பா, நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு போகலாம்னு அந்த குருவி கூப்பிட்டுதாம். அப்பொழுது அந்த முயல் சொல்லித்தாம், இல்லை இல்லை நான் இனி உன்னுடன் வருவதாக இல்லை, நான் வந்து இந்த முயல் கூட தான் நான் இருக்க போகின்றேன் என்று சொல்லிதான். இதை கேட்ட அந்த குருவி வந்து மிகவும் மனம் பருந்தி அது தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வந்ததான். அந்த திரும்பி வந்து எப்படியாவது இந்த முயலை தன்னுடைய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வர வேணும் என்று அதை யோசித்து கொண்டே இருந்ததான். அந்த பொழுதுல பார்த்தா ஒரு மான் வந்ததான். அந்த மான் வந்து, ஏன் குருவியாரே நீ மிகவும் கவலையாக இருக்கிறாய், என்ன ஆச்சு, உன்னுடைய நண்பன் எங்கே என்று கேட்டுதான். அப்பொழுது இந்த குருவி வந்து தன் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த மானிடம் சொல்லிட்டான். அதை கேட்டு அந்த மான் அந்த குருவிக்கு என்ன பதில் கூறியிருக்கு. உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

0: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்ன பண்ணிங்களா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கின்றேனோ. நலம்
0: என்கிறீர்கள், ஆனால் ஒரு சோகமாக சொல்கிற மாதிரி இருக்கிறது.
1: வந்து சேர்ந்துட்டார் போல இருக்குது. நல்லா எப்படியும் நல்லா வந்தது. நலம்
0: என்ன
1: இது கடைக்கான பதில் தான் சொன்னது. அது தான் போன இடத்துல சாப்பாட்டுக்காக தேடி வேண்டிய முயலை தண்டை இனத்தை கண்ட உடனே தண்டை இனத்தோட சேர்ந்துட்டு என்று நினைக்கிறது. ஓ, என்னதான் நாங்க எது செய்தாலும் இனம் இனத்தோட தான் சேரும் என்றும் மான் சொல்லியிருக்கோம்.
0: அப்படி சொல்லியிருக்கோம். என்ன பாடல் தெரியும்?
1: இன்றைக்கு எனக்கு ஏற்கனவே பிறந்தவள் இவளை அந்த பாடல் கேட்கலாமா?
0: இந்த பாடல் வந்து பார்த்தேன் ராசித்தின் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளுங்கள், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணியின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 6:11.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ராஜி. கோதாஸ் கேக்குறோம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம், நன்றி. உங்களுக்கு
1: நடக்கையெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: காலையில நடந்து
1: காலையில
2: காலையில நடந்தாலே இன்றைக்கு காலையில இல்லை இன்றைக்கு மதியம்
1: எனக்கு
2: சந்திரனை தொட்டது யார்?
1: ஆணாயிருந்தால்
2: அது பெண்மைகளை கண்டவுடன் அது அது அதனுடைய உயிர்களுக்கு இயற்கையான குணம். உனக்கும் உன் இனத்திலே ஒரு ஜோடி தேடிக்கொள். நீ சந்திக்கும் போது நீயும் உனக்கு இந்த கவலைகள் எல்லாம் மறந்து போடும். இப்போ முயல் பிரிந்த உனக்கு கவலையா தெரியும், ஆனால் உனக்கு உன்னினத்திலேயே ஒரு துணை வரும்போது எல்லாம் மறந்து போகும்.
1: ஆனால் நண்பனையும் தன்னினத்தில் தான் எடுக்க வேண்டுமா?
2: நண்பனே என்ன செய்வது? நண்பன் நட்பு வேறு, காதல் வேறு.
1: காதல் வேறு, இது காதலாகி விட்டது. அப்படியா?
2: காதல் என்றாலும் நட்பே இருக்கலாம், ஆனா முயல் அங்க வர மாட்டான்றது குருவி இங்க வந்திருக்கலாம் சேர்ந்துக்கும். ஆனால் முயல் அதை விட்டு விட்டு வரமாட்டான். அது ஒண்ணு செய்யல, அது இணக்க வச்சு நான் சொல்லியிருக்கேன். நீ உனக்கு ஒரு துணையை தேடிக்கொள், அதுக்கு பிறகு இந்த கவலை மறந்து போகும். இந்த நட்பு நண்பனின் பிரிவு உனக்கு மறந்து
1: போகும். பதில் கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன்.
3: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பாடல் வந்து மறந்துட்டனே சொல்றேன், தொடு தொடு வேணாம் துள்ளாத மனம் தொள்ளும் பாடத்துல.
3: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் கேட்டோம்.
4: ஓம் அது கணக்க சொல்ல இருக்கு, கொஞ்சம் சொல்றேன். அடைத்த உலகம், அப்ப நாங்க சொந்த காலில தான் நிக்க வேணும். ஒரு நண்பனர் நம்பி சாப்பாட்டுக்காண்டி நம்பி இருக்க கூடாது. மற்ற இமோஷனல் பூல் சொல்லுவாங்க, லைக் ஆகலம் அன்பு வைத்து ஃப்ரெண்ட்ஸோட ஆகலும் அன்பு வைக்க கூடாது. அதுக்கு அவங்க பிரிந்தால் சேர்ந்து அது தாங்க துன்பம்.
3: அளவுக்கு மீறி அன்பு ஆபத்தில் முடியும். அப்படியா?
4: ஆபத்தில் முடியுமோ? மற்றது முயல் தோடின நேரம் தனக்கு உணவு தானே தோடி இருக்கலாம், இன்னொரு துணையையும் தோடி இருக்கலாம். அப்ப இனம் இனத்தோடதான் சேரும், முயல் முயலோட சேரும், குழி குருவி குருவியோட சேரும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, இன்னொரு இனத்துக்குள்ள போயிருக்க அவர்கள் அப்ப விட்டுட்டு போவார்கள் தெரியாது. ஃப்ரெண்டு அப்ப நாங்கள் புனிதமான நட்புன்னு போட்டு போட்டு நம்பி இருக்கிறாரு, அவர்கள் இப்ப விட்டுட்டு போறார்களோ தெரியாது.
3: ஆமாம், பார்க்கலாம் உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது என்று. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: சந்திப்போம், நன்றி.
3: நன்றி. இந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளன் திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஓல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் இருக்கின்றேன். நல்ல மகிழ்ச்சி நானே
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். உங்களோட கதைக்கு
1: சொல்லுங்க.
2: குருவி மான கண்ணுன்னா குருவி படிச்சு கொண்டு வரும் பாட்டு, கவலையா இருந்தாலும் படிச்சு கொண்டு வரும். மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே என்று சொல்லி படிச்சு கொண்டு வரும் பாட்டு. படிச்சுன்னா பின்ன மானுக்கும் நல்ல மகிழ்ச்சியா போயிடும். பின்ன மான் சொல்லும் குருவி சொல்லும் என்ற குருவியின் பிரச்சனையே மானுக்கு சொல்லும், மான் சொல்லும் இந்த பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல, எங்களோட வனத்துக்கே தலைவர் அவர்தான் நடக்க போற விஷயம், நடந்த விஷயம், இனி நடக்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட போய் நீ இதை கேளுன்ற முடிவை சொல்லி கேள், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவார்னு சொல்ல பின்ன குருவி போய் சொல்லும், என்ன போய் சொல்லும், கரடன்ட்ட, கரடா நீ எனக்கு ஒரு சொல்றேன்னு சொல்ல போயிட்டு முயல் என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி பின்ன கருடன் சொல்லும், இதை பெருசுபடுத்தி கூப்பிட்டு ஆக்களுக்கு முன்னாலே எல்லாம் வச்சு பெருசா விளங்கினால் உனக்குத்தான் இது அவமானமா போயிடும். நீ என்றால் இந்த இனமா இருக்கிறபடியா காதுக்குள்ள குருவிக்கு ஒரு விஷயத்த சொல்லும், அப்ப குருவிக்கு மிகவும் சந்தோஷமா போயிடும். பின்ன அப்படியே குருவி பறந்து போயிடும். இந்த பாட்டை போடுங்க கருடா கருடா, அந்த பாட்டு
1: காதுக்குள்ள என்ன விஷயம் சொல்லிருக்கு
2: கிருஷ்ணமூர்த்தி
1: மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 9056677200, 9056677200.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞாயிறு மாலை வணக்கம். அதுவும் கடைசி லாங் வீக்கெண்ட், சம்மர் லாங் வீக்கெண்ட் வந்து நன்றி நன்றி எங்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு.
1: இன்னைக்கு வந்து எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் தெரிவு வந்து DC படத்துல இருந்து அந்த பாட்டை கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய பழைய நண்பன், அவருடைய பேர் ஜேசுபாதம், அவர் ரவி என்று தான் கூடும். ரவியும் அவற்ற மனைவி பாபராடையும் 31வது வருட திருமண 39வது வருட திருமணத்தை கொண்டாடினோம். அதோட என்னுடைய இன்னொரு நண்பன், அவருக்கு இங்கேதான் நண்பர், அவற்ற பேர் பார்த்தீபன். நல்ல அவரும் அவற்ற மனைவி வாணியும் திருமண நாளை கொண்டாடினோம். மற்ற புறாமகன் அவற்ற பேர் சங்கர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். அவருக்கு 100வது ஆண்டு வாழ்த்தி கொண்டு என்னுடைய மனைவியின் ஒரு புறாமகள் காஷ்மீரா, அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். அவர் 100வது ஆண்டு வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் 100வது ஆண்டு வாழ்த்தி கொண்டு இந்தியர்களுக்கு லாங் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணணும் சொல்லிக்கொண்டு. மற்ற சாரி, உங்க கதையை நான் கொஞ்சத்துல மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த முறை நீங்க ஒருத்த சொன்னீங்கன்னா யோசிச்சு போட நான் திருப்பி வர
1: கண்டிப்பாக. உங்களுடைய பாடல் கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
1: இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில் அனிருத் அவர்களை பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:44 நிமிடம்.

Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600 00

பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கண்டித்து எதிர்வரும் 12ஆம் தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் தினசரி மின்சார தேவை குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. டெல்லியில் 5 மாடி மாணவர் விடுதி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இருவர் கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகள் பல மாணவர்கள் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ரோயல் கனேடியன் ஏர்ஃபோர்ஸ் சினோபேர்ட்ஸ் குழுவின் டொரண்டோ விமான சாகச காட்சிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன.

0: இதன் பின்னர் டொரண்டோவில் ஸ்னோபேர்ட்ஸ் விமான காட்சிகள் 2030களில் தான் மீண்டும் நடைபெறும். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் புதிய இராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரட் குன்வர் ஆகியோர் உக்ரைன் தலைநகர் கீன் சென்றடைந்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாப் பிளாக்மேன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுர குமார திசநாயக தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கண்டித்து எதிர்வரும் 12ஆம் தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்தியாவின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கனடாவின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மின்சார தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கேப் பிரெண்டன் தீவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஈரானில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லொரியொன்று வெடித்ததில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 21 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையில் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4422 2.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு அழகான காடு ஒன்று இருக்கமோ, அந்த காட்டில் வந்து ஒரு குருவியும் முயலும் நல்ல நண்பர்களாக இருப்பார்களாம். இந்த குருவி வந்து முயலுக்கு நிறைய இடங்களுக்கு போய் வந்து நிறைய பழங்கள் அதற்கான உணவுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குமா. இப்படியே வளமையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தால் இந்த முயல் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போய்விட்டதாம். இதை பார்த்து ஒரு நாள் ஆகிவிட்டது, இரண்டு நாள் ஆகிவிட்டது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டதாம், அதை காணவே இல்லையா. அப்போ இந்த குருவிக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டதாம். இது தன்னை இந்த நண்பனை காணவில்லை என்று இது தேடி அலைந்து அந்த ஒரு கிழமையாக அந்த குருவி சாப்பிடவே இல்லையாம், தண்ணியும் குடிக்கலையாம். அது அந்த தன்னுடைய நண்பனான முயலை தேடி அலைந்து கொண்டு இருந்ததாம். இது எங்கேயாவது வழி மாறி போய்விட்டதாண்டு தேடி அலைந்து கொண்டு தெரிந்ததாம். அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் அது கண்டுபிடித்து விட்டதாம். அது பார்த்தால் அந்த முயல் வந்து தன்னுடைய இன்னொரு முயல் கூட இருந்ததை அந்த குருவி பார்த்து விட்டதாம். அப்போ நேரடியாக போய் அந்த முயலிடம் கேட்டுதாம், நண்பனே, நான் உன்னை காணாமல் தேடிக்கொண்டிருக்கின்றேன், நீ ஏன் இங்கே வந்தா என்று. அதற்கு அந்த முயல் சொல்லிச்சாம், நான் உணவு தேடி வந்தேன், அப்பொழுது தான் இந்த நண்பனையை கண்டேன், இந்த நண்பன் தான் எனக்காக நிறைய உணவுகள் தனக்கு தந்தார் என்று சொல்லி சொல்லிச்சாம் அந்த முயல். அப்பொழுது அந்த குருவி சொல்லிச்சாம், பரவாயில்லை வா, நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு போகலாம் வா. அதற்கு அந்த முயல் சொல்லிச்சாம், இல்லை இல்லை, நான் இனி வருவதாக இல்லை அங்கே, நான் இனி இந்த நண்பன் கூட தான் இருக்கப் போகின்றேன் என்று சொல்லிச்சாம். இதை கேட்டு அந்த குருவி வந்து மிகவும் மனம் வருந்தி தன்னுடைய இடத்திற்கு வந்துட்டு அதை யோசித்து தான் எப்படியாவது இந்த முயலை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வர வேணும்னு, தன்னுடைய நண்பனை கூட்டி கொண்டு வர வேணும்னு அதை நினைத்து தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மான் வந்து இந்த குருவியை பார்த்துட்டு, என்ன சோகமாக இருக்கின்றாய், என்ன நடந்து விட்டது, எங்கே உனது நண்பனான முயலை காணவில்லை என்று கேட்டதாம். அதற்கு அந்த குருவி நடந்த எல்லா விடயங்களையும் அந்த மானிடம் கூறித்தான். அப்பொழுது அந்த மான் அந்த குருவிக்கு என்ன பதில் கூறியிருக்கும், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மான் என்ன பதில் கூறியிருக்கும், உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளாம் 9 மணி வரை. இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4642-22.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சாசிநாதன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
0: பாடல் தெரியும்?
3: சிவப்பு மலர்கள் படத்திலிருந்து இந்த பொம்மலாட்டம் நடக்குது அந்த பாட்டு.
0: ஆமாம், கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்.
3: முன்கூட்டியே ஒரு புலவர் சொல்லி இருக்கிறேன்.
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. ஒழிக்கும் இந்த பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்தில் இருந்து சிலம்பரசன் குரலில். Oh, yo, people.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பாகை எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமாகும்.
2: எப்படி இருக்கிறது வன்கூவர் காலநிலை?
3: வன்கூவர் அந்த சன்ஷைன் 24ல நிக்குது.
2: அப்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கீங்க?
3: இங்கே பண்ணி கொண்டு இருக்கோம். உங்க பாட்டுகளையும் கேட்டுக்கண்டு.
2: ஆஹா, சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: இன்னைக்கு வந்து எந்திரன் படத்துல இருந்து புதிய மனிதா அந்த படத்தை கேட்போம்.
2: பூமிக்கு வரவா?
3: ஆமாம்.
2: கேட்டு மகளுங்க, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து ரகுமானினுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், SBP மற்றும் ரகுமானின் குரலில்.

0: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு? இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் SPB மற்றும் தேனி அம்மா அவர்கள் பாடிய பாடல்.
4: ஒரு கெண்ட மீனை கண்டு

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினம்.
1: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்குற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: என்ன
5: பாடல் தெரியும்?
4: பாடல் கூலி திரைப்படத்தில இருந்த அந்த சிக்கிட்ட சிக்கிட்ட சிக்கிட அந்த பாடல்.
5: ஆமாம், 2026 அந்த திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். அனிருத்தினுடைய இசையமைப்பில் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
5: நன்றி. அருவியினுடைய வரிகளில் டி ராஜேந்தர் மற்றும் அனிருத், அருவியின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியவரதன் கேட்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: நான் நல்ல சந்தோஷமா, அப்புறம் லோன் வீக்கம் தானே, சும்மா பறந்து ஓடிருக்கிறேன்.
1: நல்லது. சிலங்க ரெண்டுக்கு என்ன பாடல் தெரிவு?
2: படம் பட்டிக்காடா பட்டணமா பாட்டு கேட்டு கோடி உரிமையோட. இது எந்த சகோதரங்கள் சவுந்தரராஜனும் எல்லா ஈஸ்வரியும் அந்த காலத்து குத்தாட்டத்தை பாருங்க. ஒன்னொரு கோப்பம்
1: கேட்ட மக்களுங்கள் நன்றி.
2: பாத்துக்கு நன்றி ராஜி.
1: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் LR ஈஸ்வரியின் குரலில்.
3: கேட்டுக்கோ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
5: எல்லாம் முடிஞ்சு வந்துட்டேன்.
4: நல்லது. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியுது?
5: புஷ்பா படத்துல இருந்து சாமி சாமி அந்த பாட்டை.
4: அந்த பாடல். ஒரு டான்ஸ் ஆட போறீங்க?
5: ஆமா.
4: நல்லது, கேட்ட மக்களுங்க நன்றி.
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் தேவிஹரி பிரசாத்தினுடைய இசையமைப்பில், விவேகாவினுடைய வரிகளில், ராஜலட்சுமி குரலில்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து உலகத்தில் உள்ள அதிசயங்கள் உன்னையும் சேர்த்து வந்த பாடல்.
1: நன்றி.